வணக்கம். காலை மணி 8. மீடியகோ போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுத்துல்லா. இந்தியாவில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இளைஞர்கள் முன்னெடுக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் முக்கிய கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க இந்திய அரசாங்கம் தயாராகிறது. போராட்டக்குழு தலைவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் இன்று பிற்பகலில் மீண்டும் பேச்சு நடத்தவிருக்கின்றனர். நேற்றைய பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடித்தது. இளைஞர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க அரசாங்கம் கூடுதல் அவகாசம் கேட்டிருந்தது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும், போராட்டக்காரர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கவும் அரசாங்கம் கொள்கை அளவில் சம்மதித்திருப்பதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பேச்சாளர் கூறினார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையே இந்திய தேசிய தேர்வு அமைப்பின் 47 அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் மீது சட்டப்பூர்வமாய் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவலறிந்த வட்டாரம் தெரிவிக்கிறது. தேர்வு முறையில் மீண்டும் குளறுபடி நடக்காமல் இருப்பதை அது உறுதி செய்யும். அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது தொடக்கம்தான். தேர்வு முறையை சீரமைக்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பங்களாதேஷ் அதிபர் முகமது சஹாபுதீன் பதவி விலகியிருக்கிறார். பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவதற்கு சில மாதங்களுக்கு முன் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். திருவாட்டி ஹசீனாவின் முக்கிய கூட்டாளிகளில் கடைசியாக பதவியிலிருந்தவர் திரு சஹாபுதீன். அவர் ஆயுதப்படை தலைமை தளபதியாகவும் செயல்பட்டு வந்தார். 2028 ஏப்ரல் வரை திரு சஹாபுதீனின் பதவிக்காலம் இருக்கிறது. ஆனால் உடல் நலம் காரணமாக பொறுப்பிலிருந்து விலகுவதாக அவர் சொன்னார். 2024 ஆண்டு மாணவர் எழுச்சி போராட்டத்துக்கு பிறகு திருவாட்டி ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு வெளியேறினார். அவர் நாடு திரும்புவதற்குள் பதவி விலக வேண்டும் என்று திரு சஹாபுதீனுக்கு அரசியல் நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. மீடியகாப் செய்தி ஏற்பாடு செய்துள்ள தமிழில் யோசி தமிழில் வாசி போட்டி சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. மாணவர்களின் மொழிபெயர்ப்பு திறனை வளர்ப்பதற்கான போட்டி 5வது முறை நடத்தப்படுகிறது. உயர்நிலைப் பள்ளிகள், தொடக்கக் கல்லூரிகள், பலதுறை தொழிற்கல்லூரி மாணவர்கள் என சுமார் 100 பேர் போட்டியில் பங்கேற்கின்றனர். மீடியகாப் வளாகத்தில் தொடங்கும் போட்டி மாலை 5 மணிக்கு நிறைவடையும். இம்முறை செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் வித்தியாசமான போட்டி அங்கங்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கோப்பைகளும் பற்றுச்சீட்டுகளும் வழங்கப்படும். ஆசியான் கூட்டமைப்பு தென்சீன கடல் நெறிமுறையை வகுப்பதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. ஆண்டு இறுதிக்குள் அந்த விவகாரத்தில் இறுதி முடிவெடுக்க திட்டமிடப்படுகிறது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். ஹோர்மஸ் நீரிணை, தென்சீன கடல் விவகாரம், கடல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன. எரிசக்தி, மியான்மர் தொடர்பாகவும் ஆசியான் பிரதிநிதிகள் விரிவாக கலந்துரையாடினர். 3 நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆசியானும் அதன் நட்பு நாடுகளும் நட்புறவு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. ஹொர்மஸ் நீரணையில் சிக்கித் தவிக்கும் கடலோடிகள் 6000 பேரை அங்கிருந்து வெளியேற்றும்படி ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கு போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி நிறுவனம் கேட்டுக் கொண்டது. நீரிணையில் 1000கணக்கான கடலோடிகள் பரிதாபமான நிலைக்கு தீர்வு காணும்படி ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை பிரிவு தலைவர் ஓல்கர் டக் கூறினார். 100கணக்கான கப்பல்களில் சிக்கியிருப்போரை அமைதி உடன்பாட்டின் போது கடலிலிருந்து வெளியேற்ற முடியவில்லை என்று அனைத்துலக கடல்துறை அமைப்பு தெரிவித்திருக்கிறது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 15 பேர் மாண்டனர். அவர்களில் 10 பேர் கீவில் ஆளில்லா வானூர்தி தொழில்நுட்ப கண்காட்சியின் போது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தனர். தற்காப்பு துறையின் முக்கியமானவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டனர். பட்டப்பகலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 100 பேர் காயமடைந்தனர் என்று உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய தற்காப்பு அமைச்சு கீவில் தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. நெடுந்தொலைவு ஆயுதங்கள் மூலம் மிக துல்லியமாய் தாக்குதல் நடத்தியதாக அது சொன்னது. உக்ரைனின் ஆளில்லா வானூர்தி படையினரும் பாதுகாப்பு படையினரும்
ரஷ்யாவுக்குள் நடத்தப்படும் தாக்குதலில் நேரடி தொடர்புடையவர்கள் அவர்களும் கண்காட்சியில் இருந்தபோது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் 130,000 அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்பெயின் அரசாங்கம் தேசிய பேரிடர் நிலையை அறிவித்திருக்கிறது. வரலாறு காணாத மோசமான நெருப்பு பரவியிருப்பதாக மேட்ரிட் வட்டார அதிபர் கூறினார். இதற்கிடையே பிரான்சின் பிரபல சுற்றுலா தலமான கேப் ஃபேரட் தீபகற்பத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேறிவிட்டனர். தீயணைப்பாளர்கள் நெருப்பை அணைக்க போராடுகின்றனர். நிலைமை மோசமாக இருக்கிறது, விரைவில் நெருப்பை கட்டுப்படுத்தி விடலாம் என்று தீயணைப்பாளர்கள் கூறுகின்றனர். விளையாட்டு ஆசியான் ஹுண்டாய் கிண்ணக்காப்பந்து. முதல் போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் கம்போடியாவை வீழ்த்தியது சிங்கப்பூர். முற்பாதையில் ஷவால் அன்வர் கோல் புகுத்தினார். இடைவேளைக்கு பிறகு கம்போடியாவின் சோவனக் தொலைவிலிருந்து அடித்த அற்புதமான கோல் ஆட்டத்தை சமப்படுத்தியது. போட்டி வெற்றி தோல்வியின்றி சமமாய் முடியலாம் என்ற எதிர்பார்ப்பு எகிரியது. மாற்று வீரராக களமிறங்கினார் இல்ஹான் ஃபண்டி. இறுதிக்கட்டத்தில் அவர் புகுத்திய கோல் சிங்கப்பூருக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தது. நாளை மறுநாள் ஜலான் பசார் அரங்கில் சிங்கப்பூர் திமோலிஸ்தேவை எதிர்கொள்ளும். பிறகு இந்தோனேசியாவையும் நடப்பு வெற்றியாளர் வியட்நாமையும் சிங்கப்பூர் களத்தில் சந்திக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
2: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நீ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் க்கு பதிவு செய்யுங்கள். நீ வாட்ச் டாட் எஸ் ஜி ஸ்லாஷ் சப்ஸ்கிரைப்.
3: நீங்கள் 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டு நான் உங்கள் யாழ்னி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரவசம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நாம சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்று இந்த உலகத்துல என்னென்ன தினங்கள் அனுசரிக்கப்படுகின்றன அப்படிங்கறதையும் பாத்துருவோம். அதற்கு முன்னாடி இந்த அங்கத்துல உங்களுக்காக 2000கள் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில எப்போதும் உங்களுக்காக பாடல்கள் தேவாவுடைய இசையில் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்துல இருந்தும் லவ்லி திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. இப்போது உங்களுக்காக தில்லலான பாடல்கள் இடம்பெற போகிறது. வித்யாசாகருடைய இசையில் இந்த இரண்டு பாடல்கள் தூல் திரைப்படத்துல இருந்து. தொடர்ந்து இருக்குங்க உங்களுக்காக விஜய் ஆண்டனி பாடல்கள். அதற்கு முன்னாடி சுஜாதா வழங்கும் இந்த ஒரு பாடல். அனைத்தும் உங்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாடல்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன ஒரு ஸ்ட்ராங்

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: சின்ன வயசுல இந்தியாவுக்கு பயணம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மெக்டோனல்ஸ்ல இருந்த அந்த பனிக்கூல நான் எவ்வளவு மிஸ் பண்ண அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த சாக்லேட் சந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, தரமா இருக்கும். அந்த பனிக்கூல சுட சுட சாக்லேட்டை ஊத்தி ஒரு மாதிரி அழகா தருவாங்க ஒரு விஷயத்த, அது பார்க்கவே அப்படியே அப்படி இருக்கும். இதை சொல்றதே எனக்கு நான் ஊற வைத்திருச்சு. ஆனா அந்த சாக்லேட் சந்தைக்காக ஒரு தினம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாம், இன்று 25ஆம் தேதி ஜூலை மாதம் உலக ஹாட் ஃபட்ஜ் சந்தை தினமா. ஹாட் ஃபட்ஜ் சந்தைக்கெல்லாம் தினம் இருக்குதா? அது ஏன்? இந்த மாதம் அமெரிக்காவில பனிக்கூலுக்கான மாதமா. இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பனிக்கூல் கொண்டாடப்படுமாம். அந்த வரிசையில இன்று ஹாட் ஃபட்ஜ் சந்தைக்கான தினம். ஹாட் ஃபட்ஜ் சந்தை எவ்வளவு அதிக விலையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2 வெள்ளி 2 வெள்ளி 50 காசு, சரி குறைஞ்சபட்சம் 5 வெள்ளி. 25,000 வெள்ளிக்கு, அதாவது அமெரிக்கன் டாலருக்கு ஹாட் ஃபட் சந்தி விற்கப்பட்டிருக்கு. இதை தங்கத்தால செஞ்சாங்களா இல்ல வைரத்தால செஞ்சாங்களா, இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தேடி பார்த்துட்டு குடி சீக்கிரம் வந்து சொல்றேன், நீங்களும் தேடி பாருங்க. ஹாட் ஃபட் சந்தைக்கெல்லாம் ஒரு தினம். சரி, இதுக்காக இன்று நான் போய் ஒரு ஹாட் ஃபட் சந்தை சாப்பிடுறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்தும், நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்தும் விஜய் ஆண்டனி இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இணக்கச்சலம் ஏரியில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சுங்கை புலோ வெட்லேண்ட் பார்க் ராஞ்சி வே PCNR அருகில் போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி இருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜிமே
1: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி ஜி போல்டபுள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓர் ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகள் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung பக்கத்திற்கு. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஸ்டார்ஹப்.
2: என்ன உன் கணவன் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலையும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
6: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
7: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
8: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
9: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
9: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
10: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
9: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
8: ரஃபி நவீன் வழங்கும்
11: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
1: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஐயன் திரைப்படத்திலிருந்தும் பீமா திரைப்படத்திலிருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் சிகள் கேட்டு மகிழுங்க.

0: கவனத்துடன் பயணம் செய்யுங்க நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: 96.6 FM கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: ஒலி 96.8
2: பாடல்களும்
3: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க

நேர்களை நீங்கள் கேட்கொண்டிருப்பது எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக ஆறு மணிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நானுங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு தகவல் வச்சிருக்கேன். இந்த வாரம் என்ன வாரம் என்றால் கடல்வாழ் உயிரினங்களுக்கான வாரமாம். இது அமெரிக்காவில் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு வாரம். இது July 25 August 9 வரை நீடிக்கும். இந்த வாரத்துலதான் கடல்வாழ் உயிரினங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி மக்கள் கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம அதுங்களுடைய வாழ்விடத்தை நாம எப்படி சீரழிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்கும் நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு வாரம் தான் இந்த ஒரு வாரம். இதையொட்டி கடல்வாழ் உயிரினங்களை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுப்போமா? கடல்ல ஒரு விதமான இறால் இருக்குதான். இந்த இறால் துப்பாக்கியிலிருந்து வரும் குண்டு இருக்கு இல்லையா, அதனுடைய வேகத்திலேயே பாயுமா, பாஞ்சு குத்தி அதனுடைய இறையுடைய ஓடையை உடைச்சிருமா. அதனாலதான் இந்த விதமான ஒரு இறால் அக்வேரியம்ல வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது அக்வேரியம் டேங்கே உடைக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு இறால் வகை. அதனால இதை அங்க வச்சா உடைச்சிட்டு வெளில வந்துடும். அது மட்டும் இல்லாம நேர்களே, நம்மளுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமான நீல திமிங்கலம், அதனுடைய நாக்கு ஒரு யானையுடைய இடையில இருக்குமா? ஒரு யானையே எவ்வளவு பெருசு, அந்த இடையதான் இந்த நீல திமிங்கலுடைய நாக்கு மட்டுமே. அதனுடைய இதயம் எவ்வளவு பெருசா இருக்கும்னா ஒரு முழு வாகனம், ஒரு காருடைய சைஸ்ல இருக்குமா? அப்ப இந்த நீல திமிங்கலம் இவ்வளவு பெருசு இருக்கும், பக்கத்துல பார்த்தா நம்மள எறும்பு மாதிரி இருப்போம் போல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தகவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப கியூட்டான ஒரு தகவல். இந்த கடல்வாழ் உயிரினங்களை பற்றி, நீர் நாய்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆட்டஸ் இருக்கு இல்லையா, அது கையை பிடிச்சிட்டே தூங்குமா? ஏன்னா அந்த நீரோட்டத்துல ஓடி போயிடக்கூடாது, அடிச்சுட்டு போகப்படக்கூடாது என்ற ஒரு பயத்தினால அது கையை பிடிச்சிட்டே தூங்குமா? சின்ன வயசுல என்னுடைய தம்பி என்னுடைய கன்னத்தை பிடிச்சுக்கிட்டே தூங்குவான். இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய கன்னத்தை பிடிச்சுக்கிட்டே தூங்குவான். இதை கேட்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு நம்முடைய இந்த உலகத்துல. இந்த உலகம் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வீடு, அதே மாதிரிதான் இந்த உயிரினங்களுக்கும். அதனால அதனுடைய வாழ்விடத்தை நம்ம சீரழிக்காம இருக்கணும், குப்பை போடாம இருக்கணும். சரி அனிர்களே, இந்த தகவலை கேட்பதற்கு முன் நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து அனிருத்தோட இசையில் ஒரு பாடலை கேட்டோம். தொடர்ந்து உங்களுக்காக அனிருத்தோட இசையில் இன்னொரு பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்க.

0: Natalia.
1: முடிச்சிடலாமா?

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: நேர்களே, 9 மணி ஆகிவிட்டது. இந்த அங்கத்துல உங்களுக்காக புத்தம் புதிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஒரு அழகான குட்டி கதை வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள் ஆர்கே கே எச் திரைப்படத்துல இருந்தும், விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்தும் அனிருத்துடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா கதையை உடனே சொல்லிட்டான். எப்படி? அதனால இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த நபர் யாருன்னு நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து அந்த கதையும் சொல்லிடுறேன். இந்த ஒரு நபர் தன்னுடைய ஆசிரியர் கிட்ட ஒரு கணக்கு பாடத்தை சரியா செய்ய முடியாதனால திட்டு வாங்கினாங்களாம். உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரை வேலையில இருந்து தூக்கிருக்காங்களாம், இவரப்போய் வேலையில இருந்து தூக்கிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டோடனே. ஆனா இவர் தான் நம்ம வாழ்க்கையை ஒளிமயமா ஆக்கியிருக்காரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா வாட்ஸ்அப் வாயிலாக சொல்லுங்க. 9678 8968 தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் யூ திரைப்படத்திலிருந்தும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்தும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: எனக்குச்சலம் பிகேஇ கேஜேஇ அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. எம்சிஇ எனக்குச்சலம் ஏஒய் துவாஸ் வெசாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. கவனத்துடன் பயணம் செய்யுங்க நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை
1: புத்தம்புதிய சாம்சங் கேலக்சி ஜி கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி ஜி போல்டபுள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓர் ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகள் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung பக்கத்திற்கு. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஸ்டார்ஹப்.
2: திரையரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
3: ஜனநாயகன் திரைப்படத்தை இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
4: One last dance.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: இது

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா. வார இறுதி
2: நேரத்தை தொடர்ந்து உங்களுக்காக சந்தோஷ் நாராயண் இசையில் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அதோடு ARM அனிசியில் ராயன் திரைப்படத்திலிருந்து இன்னொரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: செந்தில்குமார், பிரியா, லவன் மற்றும் பார்த்திபன் மூன்று பேரும் தாமஸ் அல்வா எடிசன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது சரியான பதிலா? ஆமாம், அது சரியான பதில். நன்றி நீங்க இந்த நேரத்துல பதில் சொன்னதுக்கு. ஆமா, எனக்கு தெரியும், இப்பதான் எல்லாரும் எந்திரிச்சு வருவீங்க, 10 மணி ஆக போகுது இல்லையா, வார இறுதி வர, அதனால 10 மணிக்கு தான் எந்திரிச்சு வருவீங்க அப்படியுமே நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னதற்கு நன்றி. அவருடைய கதை என்னவென்றால், சின்ன வயசுல நம்ம நினைச்சது போல அவர் ரொம்ப அதிபுத்திசாலி எல்லாம் இல்ல. அவரு சின்ன வயசுல அவங்களுடைய ஆசிரியரால ரொம்ப திட்டப்பட்ட ஒரு மாணவர். அவங்க ஆசிரியர்கள் வந்து அடிக்கடி, உனக்கு அறிவில்லையா, என்ன படிக்கவே மாட்டேங்கிற, உனக்கெல்லாம் ஒரு எதிர்காலமே இல்ல, நீ எதிர்காலத்துல எதுவுமே செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு 12 வயசுலயே படிப்பை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவரு கிட்டத்தட்ட 1000 தடவை தன்னுடைய கண்டுபிடிப்புகள்ல தோத்து போயிருக்காரு. அவரு முதல் 2 வேலைகள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருடைய போஸுடைய மேசையில அவரு ஆசிட் ஊத்துனால அவரை முதல் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஆனா இது எல்லாம் தாண்டியும் அவர் எப்படியாச்சும் வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால அவரு மீண்டும் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. மோஷன் பிக்சர் கேமராஸ் என்பதை பற்றி நிறைய படிச்சு அவரு லைட் பல்ப் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் மட்டும் இத்தனை தடவை நம்ம தோத்துட்டோமே, இதற்கு மேல முயற்சி செய்யணுமா அப்படின்னு யோசிச்சிருந்தா இந்நேரம் நம்ம எல்லாரும் இருட்டுலதான் உட்கார்ந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. அவர் சொல்லிருக்காரு, நம்ம செய்யற ஒவ்வொரு தவறான முயற்சியுமே நம்ம முன்னோக்கி செல்வதற்கான ஒரு படிக்கட்டு அப்படின்னு. இதற்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும், எத்தனை முறை தோற்றாலும், நமக்கு ஒரு விஷயம் வேண்டும், இதை நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும்னா அதை எப்படியாச்சும் சாதிச்சிடணும். தொடர்ந்து உங்களுக்காக சாய் அப்படிங்கிற சில 2 பாடல்கள் கருப்பு திரைப்படத்திலிருந்தும் டியூட் திரைப்படத்திலிருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: வரும் தினம் ஆர்கேஜினே கோழி வேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றைய கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இந்த தகவலை வழங்கியது பீட்சா ஹட்.
1: ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுடைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீரப் பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. ஜூலை 31st வரை மட்டும்தான்.
0: 14th தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026 சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B. இந்த ஆண்டின் கருப்பொருள் களிப்பூட்டும் கண்டுபிடிப்புகளுக்கான பூந்தோட்டம். முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒளி 86 படைப்பாளர்கள் விமலா காதர் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம். விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டுச்சி பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை கற்கலாம். மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை கதை நேரம் அங்கு. மின்னலக்க கருவிகள் வழியாக சித்திரக்கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெறலாம். அனுமதி இலவசம். குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பதிவுக்கு go.gov.sg/mtls-website. ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்கிறது பரம.

நேர்களை 10 மணி ஆக போகிறது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக கிருஷ்மிதா நிகழ்ச்சி படிக்க வந்துகிட்டே இருக்காங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள் ஜனநாயகம் திரைப்படத்துல இருந்தும் கூலி திரைப்படத்துல இருந்தும் அனிருத்தோடைய இசையில். ஜனநாயகம் திரைப்படத்தை நான் பார்த்துட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதியுடைய கடைசி திரைப்படம் இதுவா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தளபதிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ், அவருடைய முன்னாடி காலத்து படங்கள், அந்த பாடல்கள், அது எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருந்தால் கவலைப்படாதீங்க, சரியா? பாடல்களை கேட்டு மகிழுங்க. உங்களை கூடியவரை சந்திக்கும் வரை நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.8 கேட்டாலே பரவச.

0: காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. மீடியாகாப் செய்தி ஏற்பாடு செய்துள்ள தமிழில் யோசி தமிழில் வாசி போட்டி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மாணவர்களின் மொழிபெயர்ப்பு திறனை வளர்க்க 5வது முறை அந்த போட்டி நடத்தப்படுகிறது. உயர்நிலைப் பள்ளிகள், தொடக்கக் கல்லூரிகள், பலதுறை தொழிற்கல்லூரி மாணவர்கள் என சுமார் 100 பேர் போட்டியில் பங்கேற்றுள்ளனர். அது பற்றிய மேல் விவரம் தருகிறார் எமது நிருபர் சுதேஷினி.
1: காலை 9 மணிக்கு மீடியாகாப் வளாகத்தில் தொடங்கிய போட்டி மாலை 5 மணிக்கு நிறைவடையும். மாணவர்களின் மொழிபெயர்ப்பு திறனை வளர்ப்பது போட்டியின் நோக்கம். போட்டியில் ஆண்டுதோறும் புதிய அங்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டும் மாணவர்களுக்கு புதிய சவால் காத்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட வித்தியாசமான போட்டி அங்கங்கள் அறிமுகமாகின்றன. அது தவிர பயிலரங்கு, விளையாட்டுகள், போட்டிகள், பரிசுகள் என பலவற்றை எதிர்பார்க்கலாம்.
0: தமிழில் யோசி தமிழில் வாசி போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கோப்பைகளும் பற்றுச்சீட்டுகளும் வழங்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளை மீறியதால் கூகுள் நிறுவனத்திற்கு பெல்ஜியம் $1 பில்லியன் அபராதம் விதித்தது. ஐரோப்பாவுக்கான கல்லாப்பெட்டியாக அமெரிக்கா இருக்காது என்று திரு டிரம்ப் சமூக ஊடகத்தில் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத நெறிமுறையற்ற நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து நியாயமற்ற முறையில் நன்மை அடைகின்றனவா என்பது விசாரிக்கப்படுவதாகவும் திரு டிரம்ப் கூறினார். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் கண்டறியப்பட்டால் அமெரிக்கா வரிகளை விதிக்க விசாரணை வழியமைக்கலாம். அமெரிக்க நிறுவனங்களை குறிவைத்து மின்னிலக்க ஒழுங்குமுறை விதிகள் உருவாக்கப்படவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர். இதற்கிடையே ஊழியர்களை வற்புறுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதியை தடுக்க தவறியதாக கூறி உலகின் பல நாடுகளுக்கு அமெரிக்கா புதிதாக வரி விதித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியமும் அதிலிருந்து தப்பவில்லை. அமெரிக்காவின் 9 மாநிலங்களில் சைக்ளோஸ்போரா ஒட்டுண்ணி பரவல் நீடிக்கிறது. ஐஸ்பர்க் லெட்டஸ் மூலம் பரவும் அந்த ஒட்டுண்ணி மனிதர்களின் குடலில் பாதிப்பை உண்டாக்கி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். முதலில் மத்திய மெக்சிகோவில் ஒட்டுண்ணி பாதிப்பு அடையாளம் காணப்பட்டது. பிறகு அது அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவியது. மே மாத நடுப்பகுதியிலிருந்து இதுவரை அமெரிக்காவின் 41 மாநிலங்களில் 11,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மெக்சிகோவில் உள்ள டைலர் என்னும் பண்ணையிலிருந்து தெரிவிக்கப்படும் ஐஸ்பர்க் லெட்டூஸ்களை மக்கள் சாப்பிட வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் காணாத அளவு தட்டம்மை பரவுகிறது. இந்த ஆண்டு இதுவரை 1,318 பேருக்கு தட்டம்மை அடையாளம் காணப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டை விட 29 பேர் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத 2 குழந்தைகள் சென்ற ஆண்டு தட்டம்மையால் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் அண்மை காலமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போயிருப்பது தட்டம்மை பரவலுக்கு முக்கிய காரணமாய் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் இன்று பிற்பகலில் மீண்டும் பேச்சு நடத்தவிருக்கின்றனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இளையர்கள் முன்னெடுக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் முக்கிய கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க இந்திய அரசாங்கம் தயாராகிறது. நேற்றைய பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடித்தது. இளையர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க அரசாங்கம் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் போராட்டக்காரர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கவும் அரசாங்கம் கொள்கை அளவில் சம்மதித்திருப்பதாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பேச்சாளர் கூறினார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையே இந்திய தேசிய தேர்வு அமைப்பின் 47 அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டனர். அவர்களில் சிலர் மீது சட்டப்பூர்வமாய் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவிக்கிறது. தேர்வு முறையில் மீண்டும் குளறுபடி நடக்காமல் இருப்பதை அது உறுதி செய்யும். இந்தியாவில் தேர்வு முறையை சீரமைக்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது ஒரு தொடக்கம் என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஈரானிய கடல்பரப்பில் தாக்குதலுக்குள்ளான திரவ எரிவாயு கப்பலில் இருந்த 28 பேரும் பாதுகாப்பாய் இருப்பதாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நிலைமையை கூர்ந்து கவனித்து வருவதாக அது சொன்னது. கப்பல் எவ்வாறு தாக்கப்பட்டது, அதில் ஏற்பட்ட சேதம் என்ன என்பது பற்றி இந்திய தூதரகம் எதுவும் சொல்லவில்லை. பங்களாதேஷ் அதிபர் முகமது சஹாபுதீன் பதவி விலகியிருக்கிறார். பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவதற்கு சில மாதங்களுக்கு முன் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். திருவாட்டி ஹசீனாவின் முக்கிய கூட்டாளிகளில் கடைசியாக பதவியில் இருந்தவர் திரு சஹாபுதீன். அவர் ஆயுதப்படை தலைமை தளபதியாகவும் செயல்பட்டு வந்தார். 2028 ஏப்ரல் வரை திரு சஹாபுதீன் பதவியில் நீடிக்கலாம், ஆனால் உடல் நலம் காரணமாக பொறுப்பிலிருந்து விலகுவதாக அவர் சொன்னார். 2024 ஆண்டு மாணவர் எழுச்சி போராட்டத்துக்கு பிறகு திருவாட்டி ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு வெளியேறினார். அவர் நாடு திரும்புவதற்குள் பதவி விலக வேண்டும் என்று திரு சஹாபுதீனுக்கு அரசியல் நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலி ஒன்பது ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா வானொலி பக்கமாவே இணைந்திருக்கணும். ஆமா, உங்களுடைய சனிக்கிழமை ஒரு அருமையான ஒன்றாக மாறவிருக்கிறது. 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நான் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைக்க போறேன். இது ஒலி ஒன்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம்.

0: உறுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் கொள்ளிர் பானுகளில் அனைத்தும் வெறும் 46 வெள்ளி 95 காசு மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கு ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: வழி நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 5 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுடைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. ஜூலை 31 தேதி வரை மட்டும்தான்.

0: பிரெஞ்சு ராணுவம் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. இதற்கிடையே மேட்ரிட் நகரில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. தலைநகருக்கு மேற்கே 3 இடங்களில் எரிந்த நெருப்பு பற்றி பரவி ஒன்றாய் உருவெடுத்திருக்கிறது. ஸ்பெயின் அரசாங்கம் தேசிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறது. 25,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல உத்தரவிடப்பட்டது. சுமார் 40,000 பேர் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பாலஸ்தீனர்களும் 2 இஸ்ரேலியர்களும் மாண்டனர். கடந்த 3 மாதத்தில் நடத்தப்பட்டுள்ள மிக மோசமான துப்பாக்கிச் சூடு அது. அதுகுறித்து முரண்பட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. வடக்கே தால் கிராமத்தில் யூத குடியேறிகள் தங்களை தாக்கியதாக பாலஸ்தீனர்கள் கூறுகின்றனர். பிறகு வந்த இஸ்ரேலிய துருப்பினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். மலையேறிகளை தாக்கியதற்கு பதிலடி கொடுத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானிய கடல்பரப்பில் தாக்குதலுக்குள்ளான திரவ எரிவாயு கப்பலில் இருந்த 28 பேரும் பாதுகாப்பாய் இருப்பதாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நிலைமையை கூர்ந்து கவனித்து வருவதாக அது சொன்னது. கப்பல் எவ்வாறு தாக்கப்பட்டது, அதில் ஏற்பட்ட சேதம் என்ன என்பது பற்றி இந்திய தூதரகம் எதுவும் சொல்லவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: வெளி வெண்பிதாரியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று மிருகங்களை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நான் ஆராய்ச்சி செய்து எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதற்கு. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, வாங்க மிருகங்களை பத்தி பேசலாம். இது வெளி வெண்பிதாரியே கேட்டாலே பரவசம்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, 2nd பரிசு 20 கிராம் தங்க கட்டி, 3rd பரிசு 10 கிராம் தங்க கட்டி, 4th பரிசு 5 கிராம் தங்க கட்டி, 5th பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6th பரிசு முதல் 10th பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
3: உலகை கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள்

0: தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
3: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
2: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
3: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: விபத்து ஒன்றே நேர்ந்திருக்கிறது. சிடிஐ நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட் 702 அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தளத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. AYA நோக்கி செல்லும் MCE சுரங்கப்பாதை சென்ட்ரல் போல்வார்டு அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. மூன்றாம் தளத்தை தவிர்க்கவும். மேலும் SLA நோக்கி செல்லும் TPE டெம்பரரி 710 அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. நான்காம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சாந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஒரு ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹாப்.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் சொல்றாரு? SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் தான் சொல்லுவாரு.
4: SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: ஆமா, SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்ட் மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: இனிமே SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
3: இது உங்க ஒலி ஊடக ஆரியேட்டு.
7: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
8: வார இறுதி ஒலியில் உள்ள

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேர்களே. மிருகங்களை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சுறாக்கள் இருக்கு இல்லையா, இந்த சுறாக்கள் கடல்ல வாழும் ஒரு மிருகம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். சுறாக்கள் மரங்களை விட மிகவும் பழமையான ஒரு உயிரினத்தை சேர்ந்த ஒரு வகை அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த உலகத்துல உலகம் என்பது மரத்தை பார்ப்பதற்கு முன்பே சுறாக்களை பார்த்து விட்டனவா, அதாவது சுறாக்கள் தோன்றி 400 மில்லியன் வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் மரங்கள் தோன்றி 350 மில்லியன் வருடங்கள் மட்டுமே ஆகிவிட்டது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது நேயர்களே. அதனால இந்த சுறாக்கள் இருக்கு இல்லையா, அது நமது முன்னோர்களின் முன்னோர்களின் முன்னோர்கள் அவர்கள் பார்த்த இருந்த காலகட்டத்திலேயே தோன்றிய ஒரு மிருகங்கள். இத பற்றி எனக்கு அண்மையில தான் தெரிய வந்தது, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு, அதனால பகிர்ந்து கொண்டேன். இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல கண்டிப்பாக இயற்கை சூழல் வேறு மாறி இருக்கலாம், ஆனா இப்பொழுது இருக்கும் இயற்கை சூழலுக்கு ஏற்ப அது தன்னையே மாற்றி உருமாற்றி வடிவமைத்து கொண்டு தன்னையே மாற்றி வாழுது இல்லையா, அதுதான் இந்த ஒரு தனிப்பட்ட மிருகத்துடைய உன்னத உத்தி. தொடர்ந்து வானொலி பக்கமும் இணைந்திருங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மிருகங்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்றேன். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: பீஸா ஹட்டின் சீசி 7 பீஸா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி 7 பீஸா 13.95 நான் ஊற வைக்கும் பால் ஆடைகளால் சமைக்கப்பட்ட பீஸாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஆரிஜினல் ஹவாயின் சீசி ஸ்பினாச் ட்ரஃபல் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீஸா ஹட்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர் 6392212 101 சுரங்கன் சாலை வாரத்தில் 7 நாட்கள்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க. மிருகங்களை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பிளமிங்கோ இருக்கு இல்லையா, இந்த ஒரு பறவை, இந்த ஒரு மிருகம் பார்ப்பதற்கு இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் கலர்ல இருக்குது. ஆனா உண்மையிலேயே இந்த பறவைகள் இருக்கும் நிறம் என்ன நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரே அந்த ஒரு நிறத்துலதான் பிறந்திருக்கும், அந்த ஒரு நிறத்துலதான் இருக்குது. ஆனா இந்த பாசி இருக்கு இல்லையா, அதாவது அல்கே அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் இந்த இறால்கள், இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அதில் இருக்கும் நிறமி, அதாவது பிக்மெண்ட், அந்த பிளமிங்கோவுடைய கிரே நிறத்தை மாற்றி இளஞ்சிவப்பு நிறத்திற்கு மாற்றிவிடுமா? அதனால்தான் நம்மளால பார்க்கும் பொழுது அது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்குது. இந்த அறிவியல்ல இருக்கிற ஒரு சில ரசாயன பொருள்கள்னா நிறம் மாறும் இல்லையா, அதே போல்தான் நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமும் இணைந்திருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படித்துக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் படித்த, அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு, அதனால பகிர்ந்து கொண்டேன். இது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த ஒட்டகச்சிவிங்கி அதாவது ஜிராஃப் இருக்கலையா, இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கும் மனிதர்களுக்கும் ஏழே ஏழு எலும்புகள் தான் கழுத்துல இருக்கு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டகச்சிவிங்கி வளர்ந்துகிட்டே இருக்கு, அதாவது மரத்தளவுல அது பெரிய ஒரு உயரத்துல இருக்குது. ஆனா மனிதர்களாகிய நாம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தாண்டி வளர்வதில்லை. இந்த ஏழே ஏழு எலும்புகள் இருந்தாலும் கூட அது எந்த அளவிற்கு வளர்கிறது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நேயர்களே. இல்லைன்னா நம்மளும் ஒட்டகச்சிவிங்கி அவர்களை போல வளர்ந்து கொண்டே இருப்போம். இதுல இருந்து ஒரு விஷயத்த நம்மளால கற்றுக்கொள்ள முடியுது. இந்த எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்ல, ஆனா அது எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம். குவாலிட்டி ஓவர் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த நம்மளால இதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியுது. இயற்கை எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படிப்பினைய நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்களே. உங்களுக்காக 2000களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். பிற்பகல் 1:00. மீடியாக்கா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. மீடியாகாப் செய்தியின் தமிழில் யோசி தமிழில் வாசி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மீடியாகாப் வளாகத்தில் நடைபெறும் போட்டியில் உயர்நிலைப்பள்ளி, தொடக்க கல்லூரி, பலதுறை தொழிற்கல்லூரி ஆகியவற்றைச் சேர்ந்த சுமார் 100 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். அவர்களின் மொழிபெயர்ப்பு திறனை வளர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது போட்டி. காலை 9 மணிக்கு தொடங்கிய போட்டி மாலை 5 மணிக்கு நிறைவடையும். அது பற்றி தகவல் தருகிறார் எமது நிருபர் சிவரஞ்சனி.
1: AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படும் மொழிபெயர்ப்புகளை இயல்பான தமிழுக்கு மாற்றுவது, ஒரு செய்திக்கு சுருக்கமா பொருத்தமா தலைப்பு எழுதுறது, காணொலிக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை தேர்ந்து

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலே வளமை போல் இன்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

கேட்டது மங்கள வாத்தியை சியாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலே விநாயகர் துதியாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் காலியோடிருப்பான வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக சொன்னதா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது அம்மன் புகழ் மாலையுடன் வீரமணிதாசன் குழுவினர்.

கேட்கப்பட்டது அம்மன் புகழ் மாலையாக வீரமணிதாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் கிறிஸ்தவ கீதமாக ஆந்தோனி சேவியர் குழுவினர் பாடிய

0: கிறிஸ்தவ கீதமாக அந்தோனி சேவியர் குழுவினர் பாட கேட்டீர்கள். தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக மீண்டும் தஜாவுதீன் குழுவினர்.
1: அந்தவர்கள் நிலைத்ததில்லை வாழ்க்கை ஒரு மாயம், உயிர் பிடிக்க

இஸ்லாமிய கீதமாக தாஜாவுதீன் வாய்சி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இணைய ஸ்ரீ ராகவேந்தர் சுவாமி புகழ் மாலையுடன் ஜெயா பிரதிபா குழுவினர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிலிருந்து ஒளிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண காணமாக அபிஷேக் ராஜு குழுவினர்

கிருஷ்ணகானமாக அபிஷேக் ராஜு குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

ഡെന്മാർക്ക് ബൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നിയ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അഭിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி

வாசித்தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மல்லதா எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு அன்பவர்களுக்காக அறிய தருகின்றோம். அதாவது சைபர் 1 48 32 15 40 தொலைபேசி தொடர்பு உங்களுடைய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாமைக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் வாட்ஸ்அப், வைபர் மற்றும் சைபர் 9 தொடங்கும் தொலைபேசிகளில் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தலாம். அன்புறவர்களே, அந்த வகையில் இன்று மங்களகரமாக நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்க அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி. சாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: காலை எழுந்தவுடன் முதல் கடமையாக இறைவனை வணங்கி வழிபட்டு இறையாசுடன் நலமாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. நம்மை படைத்த இறைவனுக்குள் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. பணம், பதவி, பொருளாதாரம் இருந்தாலும் இறைவன் அருளும் ஆசியும் வேண்டும். வாழும் காலம் வரை, இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும், இறைவன் முழுமையாக மனத்தூய்மையோடு அர்ப்பணித்து வாழும் போதும், நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவன் என்றென்றும் பக்க துணையாகவும் பாதுகாத்து இறைவன் கைவிட மாட்டான். ஒற்றுமை, அமைதி, பொறுமை, புரிந்துணர்வோடு வாழும் போதுதான் வாழ்க்கை. இதற்குள் தான் அடங்கி உள்ளது. இளமையிலிருந்து முழுமை வரை இறையாசுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் நம் அனுபவங்களை நல்ல சிந்தனையாக சொல்லிவிட வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு நலமாக வாழ, வாழ்க்கை போராட்டம் தான், வாழ்க்கையில் போராடித்தான் வாழ வேண்டும். வாழ்க்கையில் எல்லாமே வந்து போகும். சோதனை, வேதனை, துன்பம், நோய், மேடு, பள்ளம் எல்லாமே வந்தாலும் அதிகம் கவலைப்படக்கூடாது. மனம் சோர்ந்து போகவும் கூடாது. மன வலிமையுடன், மன தைரியத்துடன் ஏற்றுக்கொண்டு வாழும் போது சில இறைவன் ஆட்சியுடன் சில நாட்களுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். எல்லாவற்றுக்கும் பொறுமை மிக மிக அவசியம். வாழும் வாழ்க்கையில் அவதானம் தேவை. இறைவனுடன் பயபக்தியாக வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் எப்போதும் கோபம், ஆணவம், அகம்பாவம் வேண்டாம். இவையாவும் நிம்மதியாகவும் வாழவிடாது, நலமாகவும் வாழ வைக்காது. ஒற்றுமை, அமைதி, பொறுமை, புரிந்துணர்வோடு, அன்பு, பண்பு, கலாச்சாரத்தோடு வாழும் போதும் இறைவன் முதுமையிலும் வாழ வைப்பார். மற்றவர்கள் பார்த்து குடும்பம் நடத்தக்கூடாது, மற்றவர்கள் குறை சொல்லியும் வாழக்கூடாது. இறைவன் தருவதை மன மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழும் போதும், கடமைகளை சரிவர செய்யும் போதும், இறைவன் முழுமையாக சரடையும் போதும் இறைவன் உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். வாழ்க்கையில் வரமுறைக்குள் வாழ்ந்து நாம் நடைமுறை சரியா இருந்தால் வாழும் காலம் வரை இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். முதலும் முடிவும் நம்மை படைத்த இறைவன் கையிலான நம்பிக்கையோடு இறைவனை காலை மாலை வணங்கி வழிபட்டு இறையாசுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நத்தியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கியூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:10 ஆகிய ராஜ்யத்தில் 7:10 இந்த வேளையில் இணைப்பில் பைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள். வணக்கம் பத்மராணி.
2: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா? நலமா
2: இருக்கிறேன்.
0: நன்றி சாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: மாடியிலிருந்து விழுந்த சிறுவனை காப்பாற்றிய அந்தோனியர். பேரரும் அந்நேர் மீதும் புனித அந்தோனியர் அதி இரக்கமுள்ளவராக இருக்கின்றார் என்பதை 1830 ரோமாபுரியில் நிகழ்ந்த ஒரு புதுமை மேலும் எடுத்து காட்டியுள்ளது. 3 மாடி வீடொன்றில் 3 மாடியிலிருந்து ஜன்னலூடாக சிறுவன் ஒருவன் தவறி கீழே விழுந்தான். சிறுவன் விழுவதைக் கண்ட அவன் தாயானவள் அதிர்ச்சி அடைந்தவளாய், புனித அந்தோனியாரே, அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று வேதனையுடன் மன்றாடினாள். மன்றாடி கொண்டவள் ஓலமிட்டவளாக உடனே கீழே ஓடினாள். தன் மகனை பார்த்தால் வியப்படைந்தாள். ஏனெனில் அது உயரத்திலிருந்து விழுந்த போதும் அச்சிறுவன் விளையாடி கொண்டு நின்றான். அச்சிறுவன் விழுந்த அதிர்ச்சியினாலும் பயத்தினாலும் சிறிதும் பாதிக்கப்பட்டவனாகவும் யாதும் ஒரு ஆபத்துமின்றி காப்பாற்றப்பட்ட அவன் தரையில் நின்று விளையாடுவதைக் கண்ட மக்கள் ஆச்சரியமடைந்தனர். மகன் விளையாடி கொண்டு நின்றதைக் கண்ட தாயானவள் மன மகிழ்ச்சியுடன் சிறுவனை அணைத்து, அருமை மகனே, நீ மேல் மாடியில் நின்று விழுந்தாயே, அப்போது உனக்கு பயம் ஏற்படவில்லையா? உனக்கும் அந்நேரம் எப்படி இருந்தது உன் கைகால்கள் நிலத்தில் அடிபடவில்லையா என்று கேட்டாள். அதற்கு சிறுவன், எனக்கு எதுவித துன்பமும் நேரவில்லை அம்மா. யாரோரு சன்னியாசியர் தமது கைகளில் என்னை தாங்கி பிடித்து தரையில் மெதுவாக இறக்கிவிட்டு போனாரம்மா என்று கூறினான். அந்த தாயானவள் இவ்விதமாக தான் பெற்று கொண்ட சகாயத்துக்காக நன்றி கடன் செலுத்தும் பொருட்டு ஆராசேலி என்னும் ஊரிலுள்ள புனித பிரான்சிஸுக்கு சவேரியர் ஆலயத்துக்கு தன் மகனை அழைத்து கொண்டு சென்றான். அவ்வேளை அச்சிறுவன் அங்கே சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த படத்தை காண்பித்து, அம்மா அதோ பாருங்கள், அந்த படத்தில் காணப்படும் சன்னியாசியார்தான் அன்று நான் விழும்போது என்னை ஏந்தி பிடித்து கீழே இறக்கிவிட்டார் என கூறினான். அச்சிறுவன் படத்தை சுட்டி காட்டியவருடைய படத்தை வடிவத்தை உற்று நோக்கிய அவன் தாயார் புனித அந்தோனியாருடைய வடிவமே அது என்பதை தெளிவாக அறிந்து கொண்டாள். அம்மாது தன் மகனுடன் புனிதருக்கு நன்றி கூறி இறைவனை புகழ்ந்து போற்றினாள். இவ்வரலாறு அநேக மக்களுக்கு அந்தோனியார் மீது அளவற்ற பக்தியையும் அவர் பெயரால் இறைவன் மேல் அதிக விசுவாசம் பெற்றும் உண்டு பண்ணியுள்ளது. ஆச்சரியங்களை செய்கின்றவரான அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாகவே இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:14. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: ஜோசரி. நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு தில்லையில் அருளிய கீர்த்தி திருவகவலின் தொடர். கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடும் நயப்புறவு எய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்வொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வீடமொடு கிஞ்சுகவாயவன் விராவு கொங்கை நல்லடம் படிந்தும் கெவேடராகி கிளறது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்றசம் உற்ற அன்புகங்களால் பணித்து அருளியும் துறை. கல்லாடம் என்னும் பதியிலே இயற்கை நல்லியல்புடைய அம்மை வழிபட்ட திருவடிவில் கலந்து தோண்டி இன்னருள் புரிந்து அவளோடு பேரின்ப நட்பு கொண்டும் பஞ்சப்பள்ளி என்னும் ஊரிலே பால் போல தூய மொழியுடைய உமையம்மையோடு கலந்திருந்து அடியவர்க்கு குறையாது வளரும் இனிய கருணைய பெருக்கியும் வேடன் வடிவம் கொண்டு முள் முறுக்கம்பு போன்ற சிவந்த வாயினுடைய அருட்சக்தியின் நெருங்கிய நகிலாகிய புனித பொய்கையில் மூழ்கியும் வலையர் வேடம் பூண்டு வலை வீசி கெளுத்தி மீன் ஒன்றினை வலையில் வீழ்த்தி அதன்பாலிருந்த பெரிய ஏற்றின் உளவாகிய அருள் நூலை மீளப்பெற்றும் பின் 28 ஆகமங்களாகிய அகவைகளை அவைகளை மகேந்திர மலையில் 5 திருமுகம் கொண்டு வீட்டிலிருந்து அவற்றின் வாயிலாக 5 பெரு முனிவர்க்கு ஓடி அருளியும் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவன்யை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி நந்தம்பாடி என்னும் இடத்திலே நான்மறை உணர்த்துபவனாகிய ஈரிலா பேராசிரியனாய் வீட்டிலிருந்து அருளியும் அறமாகிய காளையை ஊர்தியாக உடைய ஆண்டவன் இவ்வுலகினரை உய்வித்தல் ஒருடத்தரது விரும்பியனிலே ஒரு பகுதி கொண்ட மாதும் தானும் அடியாரின் பக்குவ வேறுபாட்டிற்கேற்ப வெவ்வேறு திருவடிவமும் வெவ்வேறு தன்மைகளும் கோடி முதலிய எத்தனையோ முறைகளாக அமையும்படி எழுந்தருளி தோன்றினர். சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் முறைவா போற்றி இன்பமே சூழ்வ எல்லோரும் வாழ்க. தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் ராணி சம்பந்தர்.
4: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 25 தேதி சனிக்கிழமை திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதில் இருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதி உள்ளது. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு உலகின் கடைகள் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அன்னியாம் திரு அவை அப்போஸ்தலரான புனித ஜாக்கோபின் விழாவை கொண்டாடுகின்றது. அப்போஸ்தலர்கள் நற்செய்தி அறிவிக்கவும் நலம் நல்கிடவும் விண்ணரசின் விழுமியங்களை நிலைநாட்டி கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழவும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அவை ஜாக்கோபின் தாய் இயேசுவை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் போது என் மகன்களில் ஒருவரை இடப்புறமும் மற்றவரை வலப்புறமும் அமர செய்ய வேண்டும் என்றார். கிறிஸ்துவின் சீடத்துவம் என்பது சேவை செய்திட தொண்டுகள் புரிந்திடவை என்பதையும் தம் வாழ்வில் சந்திக்க போகும் இடர்கள் துன்பங்கள் சிறுவை சாகு ஆகியவற்றில் பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் உள்ளடக்கியது. இறுதி வரை இறைவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்தால் என் தந்தை அவர்களுக்குரிய வெகுமதியை வழங்குவார். நம் வாழ்வும் பணியும் சீடத்துவமும் நம்மை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிக்கவே என்கின்ற தேசி. நன்றி. வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தரவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:19 ஐக்கியராஜ்யத்தில் 7:19 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:00 8:30 வரை இடம்பெறும் நற்சிந்தனை நேரம். நல்லாக்கங்களை எடுத்து வருகின்றார்கள். ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஆக்கங்களை எமது நேயர்கள் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்க அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயக அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
5: உள்ளேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. சாருங்கள்.
5: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை மீமனின் அகந்தியை உடைத்த அனுமர். இது வாயு புத்திரர்கள் மோதிக்கொண்ட அந்த சுவாரஸ்யமான சந்திப்பு. வலிமையின் பாடம். பாண்டவர்களின் வனவாச காலம் ஒரு நாள் ரவுவரி காட்டில் வீசிய திவ்யமான நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு சௌகந்திய மலர் என்ற அதிசய மலரை கொண்டு வருமாறு பீமனிடம் கேட்டாள். தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பீமன் மிகுந்த மமதியோடும் அகந்தியோடும் காட்டுக்குள்ளே விரைந்தார். அப்போது வழியில் ஒரு முதிய வானரம் தன் வாடை பாதைக்கு குறுக்கே போட்டு கொண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. வாளை நக்கு, வலிய விடு பீமனின் அகந்தை. தன் பாதையை மறித்து படுத்திருந்த முதிய குரங்கு கண்டு கோபமடைந்த பீமன் கிழட்டு, குரங்கு, நான் வாயுவின் மைந்தன் மாவீரன் பீமன், என் பாதையை விட்டு உன் வாளை நகர்த்து என்று அதற்றினான். அதற்கு அந்த முதிய குரங்கு, அப்பா வீரா, எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, நீயே தயவு செய்து என் வாளை சற்று தள்ளி வைத்து விட்டு போ என்று அமைதியாக கூறிய அசைக்க முடியாத வாளும் உடைந்த செருக்கும். அலட்சியமாக சிரித்த பீமன் தன் இடது கை சிறு விரலால் அந்த வாளை தூக்கம் என்றான். வாளோ அசையவில்லை. அதிர்ச்சி அடைந்த பீமன் தன் இருகரங்களாலும் முழு பலத்தை பிரயோகித்து பிடித்து இழுத்தான். அவனது உடம்பெல்லாம் நரம்புகள் புடைக்க வியர்வை சிந்தி மூச்சு திணறியதை தவிர அந்த முதிய குரங்கின் வாளை ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியவில்லை. தன் அளப்பரிய பலமெல்லாம் ஒரு கிழட்டு குரங்கின் வாளுக்கு முன்னால் தோற்று போனதை உணர்ந்த பீமனின் அகந்தை அடியோடு சரிந்தது. ராமதாசனின் விஸ்வரூபம். தன் தவறை உணர்ந்த பீமன் அக்குரங்கின் கால்களில் விழுந்து, தேவரீரே, தாங்கள் சாதாரண குரங்கு அல்ல, தாங்கள் யார் என்று எனக்கு உணர்த்துங்கள் என்று பணிவோடு வேண்டினான். அடுத்த நொடி அந்த முதிய குரங்கு தன் அசல் வடிவத்தை காட்டியது. ராம பக்தனான ஸ்ரீ அனுமன் விஸ்வரூபம் எடுத்து நின்று, பீமா நானே உன் அண்ணன் அனுமன், உனக்கு உன் பலத்தின் மீது வந்த அகந்தியை அளிக்கவே இந்த நாடகம். பலம் என்பது பிறரை அடக்குவதற்கல்ல, தர்மரத்தை காப்பதற்கே என்று அன்போடு வலியுறுத்தினர். பீமன் தன் அண்ணனின் கால்களை கட்டி அணைத்து கண்ணீர் வடித்தான். தம்பிக்கு ஆசி வழங்கிய அனுமன், குருஷேத்திர போரில் அர்ஜுனனின் கொடியில் இருந்தே நான் உங்கள் பக்கம் இருந்து ஹர்ச்சிப்பேன், உங்கள் வெற்றி நிச்சயம் என்று வரமளித்தார். அகந்தை அழிந்து அடக்கம் பிறந்த பிறகே பீமன் சௌகந்திய மலரை பறித்து திரௌபதியிடம் திரும்பினான். கல்வெட்டு எவ்வளவு பெரிய பலமும் அறிவும் இருந்தாலும் அகந்த வந்தால் அது நம்மை வீழ்த்திவிடும் என்பதற்கு பீமன் அனுமன் சந்திப்பொரு சான்று என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
0: உங்கள் அகந்தை குறைந்து விட்டதா? அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த கதையை கேட்டவர்களுக்கும் நன்றி. இந்த கதையை கூறியிருந்தார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அன்பர்களை, நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் அது ஒரு தொலைபேசி 0509 தொடங்கும் 0951 48 47 71 என்ற தொலைபேசி இலக்கம் ஒன்று தான் வேலை செய்கின்றது அன்பர்களே. இனிய அன்பர்கள், நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவோ வைபர் ஊடாகவோ இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். என்ன உங்களுக்கான 6 நிமிட துளிகள் காத்திருக்கின்றது.
6: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0041 76 386 14 82. மூர்த்தி லவ்சான், 0041 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா, 0041 76 51 83 34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: மறக்காதீங்க.
0: உண்மையிலும் உண்மை.

0: மாலை சரியாக 8:30 ஐக்கியராஷ்டிரத்தில் 7:30 இதுவரை நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற பொங்கையூர் ராஜா திருமதி பத்மராணி ராஜரத்னம், திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள், திருமதி ராணி சம்பந்தர்வர்கள், திருமதி குணநாயகி பசுபதி ஆகிய ஐவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 25 ஜூலை மாதம் சனிக்கிழமைக்கு உரியது.
1: மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கு. அது கரெக்டு தான் சார். ஆனால் நட்சத்திரம் நாள் நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஏன்னா யார் யார் என்னென்ன எப்பப்போ எப்படி எப்படி நடப்பாங்கங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் ஒரு அற்புதமான சான்ஸ். அதான் அனுபவங்கிறது ஒரு பெரிய கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். அது உங்களுக்கு கிடைக்கும். சில நாள் சரியில்லைனா கூட அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும் பின்னாடி யோசிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. நம்ம யாரெல்லாம் பெருசாக நினச்சிட்டுருந்தோமோ போச்சுடா, இவங்களுக்கும் மார்க் போச்சா. நம்ம ஒரு பேப்பர் எடுத்து வச்சு பாருங்களேன், யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா செய்கிறாங்க, ஒரு 10 பேர், 5 பேர், 2 பேர், 3 பேர் இப்படி இருந்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் மார்க் சில டைட்டில் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி யாராவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு விசேஷங்கள், ஒரு நல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாத்துடைய பேரையும் படிப்பாங்க, உங்கள் பேரை விட்டுருவாங்க. இது என்னது, நம்மளை அவமானப்படுத்தாங்க? இல்லை, நம்ம நாள் நம்மளுடைய நேரம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி நின்னா கூட தெரியாது. ஆல்ரைட், அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் பட்டாச்சு, இது ஒரு பெருசாக கிடையாதுங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் போகும். மேஷராசி நண்பர்கள், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரோட் கிராஸ் பண்ணும்போது கவனம் தேவை, பட்ட இடத்துலேயே போடும். கால் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான உபாதைகள் என்பது இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் நர்சிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விஷயத்துக்கு யாராவது ஆதங்கம் சொன்னாங்க, யாராவது கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொன்னாங்க, அப்பாடா பணம் காசு இதெல்லாம் ரெண்டாவது சார். பட் ஒரு வார்த்தை சொன்னாலும் மனசு நிம்மதியாக இருக்கணும், ஒரு ஷோல்டர் இருக்கணும் எப்போவுமே. அது நண்பராக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய நண்பியாக இருக்கணும், இல்லைனா யாராவது ஒருத்தர் நல்ல விஷயத்தை சொல்லும்போது ஒரு பெரிய மன ஆறுதல் கிடைக்கிது சார். அந்த வார்த்தைக்காக தான் சார் ஏங்குற, வேறு ஒன்றும் பணம் காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டப்படும் போது சரி விடு, இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை உனக்கு கண்டிப்பாக நல்லாயிரும் அந்த வார்த்தையை சொன்னாலே போதும் சார், இன்னும் 10 மடங்கு ஜெயிப்பேன். இது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் என்ன சார் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் அவங்க இப்படி சொல்ல, என் குற்றத்தை மட்டும் சொல்கிறாங்க, எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். பட் இன்னைக்கு இந்த தினத்தில் யாராவது ஒருத்தர் நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க, மனதில் ஒரு பெரிய தெம்பு கூடக்கூடிய நாளாக இருக்கும். யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கோங்க, சக்ஸஸாக இருந்துட்டுருக்கோங்க, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டூரிசம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரிஷபராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்தால் ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் திருமண காரியம் அனுகூல்யமாகும், பிறர் மூலமான காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் ஹரே ராம ராம ராம ஹரே கிருஷ்ண ராம வழிபாடு வெற்றி தரும். மிதுனராசி நேயர்களே, நல்லா இருக்கியா? உடம்பை பார்த்துக்கோப்பா. என்னப்பா நீ உடம்பை பார்த்துக்கோ, உடம்பை பார்த்துக்கோ, உடம்பு தான்ப்பா ஸ்ட்ரென்த்து. கரெக்டாக சாப்பிட்டேன்னா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்த நீங்கள் சில நேரங்களில் அப்படியே விட்டுடுவீங்க. ஸோ ரொம்ப உடம்பை நீங்களும் கவனித்து கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லி நம்மளும் கவனித்துக் கொள்ளணும். கடன் விஷயத்தை பிறருக்கு சொல்கிற நம்மளும் கவனிச்சு, கிரெடிட் கார்டு பலருக்கு சொல்கிற நம்மளும் கவனிச்சுக்கிறோம். ஸோ எல்லா விஷயங்களும் மற்றவர்களுக்கு சொல்லணும், நாமளும் அதை டேக் கேர் பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும், ஞாபக சக்தி ஜாஸ்தியாக வேண்டும். சில நேரம் ஃபோன்லேயே உட்காந்துருப்போம், சிஸ்டத்துலேயே உட்காந்துட்டுருப்போம், சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்போம், எல்லா விஷயத்தையும் நமக்கு பழகிடும். ஸோ நீங்கள் இந்த உடம்பையும் மனசையும் பிரெயினையும் எப்படி பழக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து உங்களுக்கு நடக்கும். நம்மளுடைய நேர காலமும் ஒன்று இருந்துட்டுருக்கு, அது தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைய தினத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் கண்டிப்பாக வரணும். நமக்கு நம்மவே எக்ஸாம் வச்சுக்கணும். நம்ம எப்படி குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம், சின்ன சின்ன டெஸ்ட்லாம், மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்லாம் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் சில டெஸ்ட்டெல்லாம் வச்சு அது சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண் சம்பந்தமாக, கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. விளையாட்டுத்தனமாக பேசும்பொழுது அது விபரீதமாக மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய

0: வாய்ப்புகள் இருக்கு. பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். மிதுனராசி நண்பர்கள், நகைச்சுவையாக சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அவள் பாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருப்பா. என்னை வந்து மற்றவா முன்னாடி அவமானப்படுத்திட்டை, என்னை வந்து உன் ஆட்டிடியூடை காமிச்சிட்டேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கவனம் தேவை. என்ன நீ அப்போ சொன்ன, அப்போ உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சண்டை அப்பப்போ வரும். இந்த தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு வாருங்க. தினம் உங்களுக்கு சாதகம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எப்படியே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து நமக்கு பாதகத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் எதையுமே நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் ரொம்ப கவனமாக இருந்தால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்காத தவிர்த்துக்கிறது நல்லது. மன ரீதியான கவலைகள் இருந்துருக்கும், இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. நம்மளுக்குன்னு அன்பு பிரியம் உள்ளவர்கள் நமக்காக ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் அதை பெருசாக நினைப்பீங்க. இன்றைய தினத்தில் உங்களை கவர்ற அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது டான்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பாட்டாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு மியூசிக்காக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு நபருடைய பேச்சாக இருக்கலாம், பட்டிமன்ற பேச்சாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கே அப்படியே நம்மளுடைய சப்ஜெக்டை தான் எடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் இயற்கை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மெசேஜ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள், சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, விடாத உழைப்பு எப்போவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. படிப்பில் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் காய்ச்சல் வரும், ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் வயிற்று வலி வரும், ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் என்னால் முடியலப்பா முடியல முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டு, அவங்கள உட்கார வச்சு சொல்லி இது இப்படிப்பா இப்படிப்பா நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா உனக்காக தான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு எடுத்து சொல்லும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் வந்து ஏற்படும். எங்கே சார் புரிஞ்சுக்கிறேன், நீங்களே சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை 100 இல்லை 1000 தடவை சொல்லி புரிஞ்சு வச்சாலும் புரிய வச்சா தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் சிம்மராசிக்கு அப்படி இல்லை, படிச்சுடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மாற்றம் கிடைச்சாலும் திருப்பி கம்பேக் கொடுத்துருவாங்க, நான் ஜெயிச்சிருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஷ்டம சனி இருக்கங்காட்டி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே மன வலிக்கும், இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மன வழிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். சிறு சிறு விஷயங்களும் உங்களுக்கு மனதளவில் போய்படும். பாரு இவங்க சிரிக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைம் அப்படி ஒரு மனிதனை படுத்தும். சின்ன குழந்தை பேசினா நம்ம மனசில் திட்டுனாப்பில் தோணும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா படிக்கணும்னு எதிர்பார்த்தவங்க டக்குன்னு போய் சேர்ந்துடுறது ரொம்ப நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா எனக்கு தானாக வர்றதில்ல, நம்ம தான் போய் உருளணும். ஏன்னா நம்ம டைம் அப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் யாரோ ஒருத்தர் மூலமான நம்ம இன்றைக்கி இங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன், ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிற உடனே ஒரு வேலை, இங்கே போகணும்னு நினைக்கிறேன் அங்கே வேலை. யார்கிட்ட நான் கோச்சிக்கிறது, யார்கிட்ட சிரித்து பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இப்படியா அப்படின்னு பல விஷயத்தை யோசிப்பீங்க. அவசர அவசரமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. நம்ம காரியம் பண்ணலன்னா அப்போ தான் ஒரு வேலையை சொல்கிறது, என்ன இது சே அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் வந்து தோணும். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கரெக்டாக ஷெட்யூலில் போட்டுட்டு இந்த டைம் இல்லை, இந்த டைம் ஓகே எனக்கு, இந்த டைம் என்னால் வேலை பண்ண முடியும், இந்த டைம் எனக்கு லீவ் எடுக்க முடியும், என்னால் எடுக்க முடியாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறது, அடுத்த தடவை உங்களுக்கு திருப்பியும் பிரச்சனை வராமல் இருந்துட்டுருக்கும். அது ஒரு பிரச்சனையோடு முடிஞ்சிடும். கன்னிராசி நண்பர்களுக்கு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் வெளிநாடு பிரயாணம் ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பிறரை பார்த்து நம்ம மாறக்கூடாது, நமக்கு என்ன தோன்றதோ அதை செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேரு துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு நம்ம கூட போட்டா போட்டி போட்டவங்கள யாருமே கிடையாது. இந்த ஃபீல்டில் இப்போ தான் நான் தான் இருக்கேன். ஒரு 10 பேர் சொல்லலாம், ஒரு 5 பேர் சொல்லலாம், அந்த 5 நான் ஒருத்தராக இருக்கேன், அது போதும். எதுக்கு நான் முட்டி அடித்து முந்திட்டு எனக்கு தெரியும். அதாவது நேரம் தானாக வரும், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முயற்சி எடுத்து கடமையை செய்ய பலன் எதிர்பார்க்காது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறது உண்மைதான், ஐ ஷுட் ஃபைன் மை வே, என்னோடய வழியை நான் தேடி போகணும், இதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா போதும். எதுக்கு போட்டு குழப்பின்ட்டு இத்தனை நாள் என்ன குழப்பறதுக்காக நாலு பேர் வேலை செய்கிறேன், முன்னாடி நல்லா பேசுகிறேன் பின்னாடி இப்படி போய் பேசுகிறேன், எங்கிட்ட அவளை பற்றி சொல்கிறா அவட்ட என்ன பற்றி சொல்கிறாங்க, என்னது சே இப்படியெல்லாம் மனுஷர்கள் இருப்பாங்களா, இப்படி பார்த்து பார்த்து கசத்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சி அதுக்கு எடுத்த மாதிரி செயல்பட்டு போவீங்க, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், ஃபேமிலியில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கவலைப்பட்டு போராடி அழுது ஒவ்வொரு யோசனையும் போய் இப்போ ஓரளவுக்கு தெளிவாகி அப்பாடா இப்போ தான் இந்த இது என்றைக்குமே இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு பட்டதெல்லாம் போதும், இனிமையாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நேரம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியலையே எங்கே ஒன்றுமே காணமே அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான காலமாக இருந்துருக்கும். பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, இனிமே ஒவ்வொன்றா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்னால் எந்த முடியும், எனக்கு எது பண்ண முடியும், எனக்கு எது ஓகே எது ஓகே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை மீறி சில காரியங்களை செயல்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிறு சிறு விஷயங்களும் நம்ம எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வைக்கும்போது இந்த இது வந்து நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம சொல்லி அவங்க கேட்க போகிறது கிடையாது, எதுக்கு போய் இந்த முயற்சி அப்படிங்கிறதுல நீங்களே தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் யோசித்த காரியங்கள் வெற்றி பெறும், சிறு சிறு காரியங்களில் நீங்கள் யோசித்தது நிச்சயமாக நடக்கும். இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், பிறர் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களே போதுண்டா சாமி, ஐயோ யோ யோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திருப்பி அதே இடத்துல வந்து உட்காறேன், திருப்பி ரெண்டு ஸ்டெப் போகிறேன் திருப்பி அதே இடத்துல வந்து உட்காறேன், திருப்பி இப்படி போகிறேன் திருப்பி அதே இடத்துல உட்காந்து உட்காறேன், என்னது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முந்தி பார்த்தீங்கன்னா கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணி திருப்பி காசு எடுத்துகிட்டு வந்துடுவேன், இன்றைக்கி போடுவேன் டெபாசிட் நாளைக்கு காலையில் போய் காசு எடுத்துகிட்டு வந்துடுவேன் செலவுக்கு, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜிபே அனுப்பிட்டுருக்கேன், என்னது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. செலவு இருந்துகிட்டே இருக்குது, வரவுகள் இருக்குது, ஆனால் செலவுகளும் இருந்துட்டுருக்கு, அந்த லிமிட்டுக்கு மேலே என்னால் கிராஸ் பண்ணவே முடியல. இதுக்கு நேரம் நல்லா இருக்கணும்ல, அந்த நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் நல்லா இருக்குது ஆனால் விரயத்துக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த விரயத்தை எப்படி பிளான் பண்ணிக்கிறது, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறியா, 1 ரூபா இதுக்கு வை, 2 ரூபா இதுக்கு வை, 3 ரூபா இதுக்கு வை, 4 ரூபா இதுக்கு வை, திருப்பி இதில் அவர் 50 பைசா சேர்த்து வைணுவாங்க. நம்ம நேரம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கணும், அதுக்கு முன்னாடியே நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் காஸ் ப்ராப்ளம், அதாவது நமக்கு அது ப்ராப்ளமாக மாறும். அதனால் எப்போவுமே ஒரு அஸ்ட்ராலஜி, அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு வெல் விஷராக இருந்துருக்கவங்க கேட்டுட்டு ஏதாவது பண்ணினா தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பு விஷயங்கள் அமோகமாக இருந்துருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவர் சொன்னதை கடைப்பிடிக்கும், இவா சொன்னாங்க எனக்கு தலைக்கு போட்டால் அது சரியாகும், முகத்துக்கு போட்டால் அது சரியாகும், அவாஸ்கினுக்கு சரியாகிருக்கு, உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் அதுக்குண்டான டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டுண்டு ஸ்கின்னுக்கு போய் கேட்டுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு ஒரு விஷயத்தில் 1 தடவை சொன்னால் போதும், அது எனக்கு 100 தடவை சொன்ன மாதிரி, 1 தடவை என்னை அவமானப்படுத்தினா போதும், 100 தடவை அவமானப்படுத்தின மாதிரி சின்ன ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. அப்பா அப்பா அப்பா அப்பா இனிமே இந்த பக்கத்துலேயே நம்ம போக மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்து கொடுத்து, இனிமேல் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்ன கேளு அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இப்படி வந்தால் அப்படி ஓடிடுவீங்க, முந்தையெல்லாம் இன்சூரன்ஸ் பார்க்க வந்தால் கேட்க வந்தால் இப்படி ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இப்படி வந்தால் அப்படி ஓடிடுவீங்க, அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு காரியத்தை மூவ் பண்ணுவீங்க. லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கவங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு டீச்சராக இருந்துட்டு இருக்கவங்க, மீடியாவில் இருந்துட்டு இருக்கவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, அதே சமயம் புது வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல காலம் நல்ல நேரம் உண்டு. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக காரியங்கள் நிறைவேறும், அதே சமயத்தில் உற்றார் உறவினர் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க, ஒரே ஒரு செய்தி கிடைக்கும், அந்த செய்தியை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும், வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரும்பின நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசாமல் டைம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவீங்க. உங்களை யாராவது நாலு ஸ்வீட்டான வேர்டு சொல்லிட்டாங்கன்னா அப்பா சார் நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷம், மனசில் எத்தனையோ வார்த்தை வச்சுட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு பெரிய தெம்பாக இருக்குங்கிற மாதிரி ஒரு தெம்பாக ஒரு காரியங்கள் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். சில புது புது ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க, பட் அதுக்கு சப்போர்ட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கல, அதுதான் பிரச்சனை. அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்கள் ஃபேஸாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செயல்படுத்துறது நல்லது. கணினி சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க, சேல்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கோம், ஃபவுண்ட்ரி வச்சுருக்கோம், பொட்டிக் வச்சுருக்கோம், ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் வரையக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலித்து தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே வியாபார விஷயங்களில் ஃப்ரேம் பண்ணிக்கவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நம்மளை இழிவு பேசினவங்களை திட்டினவங்க பின்னாடி பேசினவங்க அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டா அவங்க ஃபேமிலி இப்படி இவங்க இதை பற்றிலாம் காசிப்ஸே பேசாதீங்க, பேசின காசிப்ஸை காதலையும் எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இவ்வளோ உழைக்கிறேன், இந்த உழைச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன், பட் என்னோ ஒன்று ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறது, என்னன்னு தெரியலையே, என்ன ஆகுறது எனக்கு புரியல. ஒருவேளை நான் என்ன மாற்றிக்கணுமா, மற்றவா மாற்றிக்கணுமா, இல்லை இந்த எனக்கு என்னன்னே உனக்கு என்னால் புலப்படவே மாட்டேங்கிறதுங்கிறது. ஏழரை சனியில் இருக்கும்போது இந்த அளவுக்கு புலப்படுறதே பெரிய விஷயம். ஏன்னா பல பேர் இது கூட நடக்கலையேன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. வித் த காட்ஸ் கிரேஸ், நீங்கள் பண்ண புண்ணியம், அம்மா அப்பா பண்ண புண்ணியம், யாரோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்கள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு ஏதோ ஒன்று காப்பாற்றின்னு இருக்கு. அதனால் இதை பற்றி ரொம்ப குழம்ப வேண்டாம். குழம்பினீங்க அப்படின்னு சொன்னால் எந்த தெளிவான விஷயங்களும் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துரும். அதனால் குழம்பாமல் இருக்கிற நடக்கிறத அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள். நெவர் எவர் டிஸ்டர்ப் இன் யுவர் மைண்ட், அதாவது உங்கள் மனசில் வந்து டிஸ்டர்பன்ஸை ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இன்னத்து காரியம் முடிஞ்சுதா அப்படிங்கிற யோசிங்க, பட் எதாக இருந்தாலும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பலன்கள் இருக்குது. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குழப்பத்தை உண்டாக்குவாங்க, உங்களுக்கு குழப்பம் வரும், இல்லைன்னா யாரோட குழப்பத்தை நீங்கள் எடுத்து உங்கள் மனசில் போட்டுப்பீங்க. பேசணும்னு எந்த டாப்பிக்கையும் பேசாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலெல்லாம் விடுபடலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு, உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, நமஸ்காரங்கள், வெற்றி.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தோற்று வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:48 ஐக்கிய ராஜ்யத்தில், 7:48. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது.

0: அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி வதனா தயாளன், நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
1: நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் பத்மநாதன் சுவாசினி தம்பதிகளின் புதல்வன் நிதர்த்தனுக்கும், மற்றது திருமதி பாக்கியநாதன் மகன் சந்தோஷ் இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரின் நலமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நிதர்சன் சந்தோஷ்.
0: ஆமா ஆமா. இரண்டு ஆண் சிங்கங்கள் ஜெர்மனியில். நன்றி. இந்த தகவலை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு இன்று, அதாவது எங்களுடைய பத்மநாதன் சுவாசினி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் நீந்தரசன் அவர்களும், திருமதி பாக்கியநாதன் அவர்கள் தம்பதிகளினுடைய செல்வ புதல்வன் சந்தோஷ் அவர்கள் இருவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். அந்த வகையில் வைபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி
2: ரஜினி நாகேந்திரன்.
0: ரஜினி நாகேந்திரம் அவர்கள் நல்லமாயிருக்கிறீங்களா ரஜினி?
2: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நிதர்சன் சந்தோஷ் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றி. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய வாட்ஸ்அப்பாளர் திருமதி புஷ்பதி அம்மா. புஷ்பதி சிவநாதன் அம்மா வணக்கம்.
3: அன்பான ராஜானாக்கு இனிய கால வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நல்லா இருக்கிறேன். நல்லா டீ குடிச்சிட்டு நல்லா கெத்தா இருக்கிறேன்.
0: கெத்தா இருக்கிறீங்க
3: நீங்களும் அப்படின்ற கெத்தா இருக்கணும் வேண்டி கொண்டு.
0: நன்றி.
3: இன்று இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் நிதர்சனுக்கும் சந்தோஷுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இந்த ஆண்சிங்கங்கள் இருவரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மற்ற செரியம் சால சபாக்கியங்களோடு பதினாறு பெற்று பெருவாழ் வாழவனம் என்று மனமாற வாழ்த்துகிறேன். என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி எல்லோருக்கும் கிடைச்சி எல்லோரும் நல்லா வாழணும். உங்களை ராஜண்ணாவும் நல்லா வாழணும் என்று வாழ்த்துகிறேன். அண்ணா நீங்க இருக்கா நிறுத்தி விடுங்க அண்ணா ப்ளீஸ்.
0: உங்களுடைய நோந்து பூஜ்யம் கூட இது. அவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை விட இணைந்திருக்கின்றார் இன்னும் ஒரு அன்பு உறவு. அவர் உங்களுக்கு மேலே ஒரு ஆள் நிற்கின்றார். பாப்ப முயற்சி. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை சந்திப்பதற்கு முதல் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. வைபரோடாக திருமதி குணநாயகி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் குணநாயகி.
4: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம், நலமா இருக்கிறேன். நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் நிதர்சன் பத்மநாதன், செல்வன் சந்தோஷ் பாக்கியநாதன் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் உடல் உள்ள அறிக்கத்தோடு என்றென்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அவரை தொடர்ந்து நன்றி. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி
5: சிவராணியன்.
0: திருமதி வில்வராஜன். சிவராணி வில்வராஜன் நலமா இருக்கீங்களா?
5: ஓம் ராஜா நடராஜன். நான் நலமா இருக்கிறேன். அதே போன்று நீங்கள் இன்றைய நாள் போல் எப்பவுமே சந்தோஷமா இருக்க எல்லாம் விலகிறவனை வேண்டி இன்று பிறந்த நாள் காணும் செல்வன் சந்தோஷ் நிதர்சன் இருவருக்கும் எங்கள் குடும்பம் சந்தை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் படித்து பட்டங்கள் பெற்று பார்வோட்டும் பிள்ளையாக அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக வளர எல்லாம் விலகிறவனை வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவரை தொடர்ந்து எங்களுடைய தொலைபேசி ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. அண்ணன்
0: புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். சந்தோஷம் சொல்லுங்கள்.
6: இந்து பிறந்த நாளை கொண்டாடும் நிதர்சன் சந்தோஷ் செல்வங்களுக்கு சகவாசலும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல புள்ளியாக கைவிழி சிறந்த விழுந்து பல பட்டங்கள் பெற்று நோய் நொடியின்றி விடுகின்ற பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்க வாழ்க்கை என்னது குடும்பத்தை வாழ்த்திக் கொள்றோம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம் கொண்டு நீங்கள் வாழ்த்திய வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அன்றவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற மனது மதனி மோகன் அவர்கள். வணக்கம் மதனி.
7: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: நலமா இருக்கிறோம்.
7: நலமாக இருக்க நீங்களும் எல்லாம் எல்லாரும் அறிந்து கொண்டு நலமுடனே இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். தர்சன் பத்மநாதன், சந்தோஷ் பாக்கியநாதன், இந்த இரண்டு செல்ல குட்டிகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். இருவரும் ஒன்று போல் எந்தெந்தும் நோய் துன்பமின்றி சகல சவாக்கியத்தோடு நூறாண்டு காலம் அம்மா அப்பாவுக்கு நல்ல பெயர் போல எடுத்து கொடுத்து வாழ வேணும் என்று
0: இணைந்திருக்கின்றார் தேவன் அவர்கள். வணக்கம் தேவன்.
8: அன்பு கால் வணக்கம் ராஜாண்ணு. நிரஸ்தன் சந்தோஷ் பிள்ளைகளுக்கு என் குடும்ப சார்பாக வாழ்த்து. அவர்கள் நோய் நொடியின்றி யாருக்குமே வளர்ந்து நல்ல செல்வங்களும் நல்ல கலைகளும் பெற்று நெடுவில் வாழும் சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வழங்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உடம்புக்கு நன்றி. எல்லாம்
0: நன்றி சோதனை அணிந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகள் அந்த இரண்டு பிள்ளைகளையும் வளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி வணக்கம்.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய தேவன் அவர்கள். தேவனை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் ராஜா. யோகரி நினைக்கிறேன்.
0: வணக்கம் ஜீவசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
9: நாங்கள் நலமா இருக்கிறோம். நம்பிக்கை பெருமாள் கொண்டாடும் சுபாஷின் பத்மான் அவர்கள் செல்வன் நிதர்சனுக்கும் சுதர்சன் மத்த பிள்ளை
0: சந்தோஷ்
9: சந்தோஷ் சந்தோஷ் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏன் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துகளை குறைக்கொண்டு உங்களை விருந்து விடவிருந்தேன். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் திருமதி ஜோகா சிவசுந்தரலிங்கத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ஜோகா.
10: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: எப்படி இருக்கீங்க?
10: ஓ, நாங்கள் நல்ல சுமம் சந்தோஷமா இருக்கின்றோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான தருவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இருக்கிறார்கள் செல்வன் நிதர்சன் அவர்களுக்கும் செல்வன் சந்தோஷ் அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமா எல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடவிருந்தேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் இருவரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி திருமதி யோகா.
10: நன்றி அண்ணா. நன்றி
0: நன்றி. அந்த இரண்டு செல்வங்களுக்காக நாம் தரும் பாடல்

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியின் ஊடாக வாழ்த்து பெற்ற அன்பு மழலிகள் டிதர்ஷன் சந்தோஷ் இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக பல ஆண்டுகாலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. முதன்மை செய்திகள்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான நேற்றைய தினம் புதிதாக ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு எலும்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. வெளிநாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் தமது சேவைக்காலம் முடிவடைந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்களின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் முதலீடுகளுக்காக சேர்த்திட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவித்திருக்கிறார். சீனா இலங்கையின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு. எதிர்காலத்திலும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா தயாராக உள்ளது. இலங்கை மக்களின் அன்பை மறக்க முடியாதது. இலங்கை எப்போதும் தனது இரண்டாவது தாய்நாடு போன்றது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் கோங் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரியாவுக்கு எதிராக அரசாங்க பிரதிநிதி அசித நிரோசன எகோட விதான நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை, ஆதாரமற்றவை மற்றும் தீய நோக்கத்துடன் கூறப்பட்டதாக அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இயலாமையும் பொறுப்பற்ற செயற்பாடுமே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு காரணமாகும். அதனால் மனச்சாட்சி கிடங்க நீதி அமைச்சருக்கு தொடர்ந்தும் அந்த பதவியில் இருக்க முடியாது. அதே நேரம் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லிய நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சி முற்றாக ஜனநாயக விரோத செயல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாதத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார். கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகிதி எக்னிகோட விவகாரத்தில் வழக்கின் நான்காவது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் என்ற தவேந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பெறுவதற்கு கொழும்பு மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று அனுமதியை வழங்கியிருக்கிறது. அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அரசு பொறுப்பேற்றதென்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சாவேச்சேரி நகரசபை உப தவிசாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்பினரிலிருந்து ஞானப்பிரகாசம் கிஷோர் என்பவரை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரி மனு நேற்று யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென்மாகாண பிரதான செயலாளரான ரன்னு சத்ரஸ்ரீ டி சோய்சாவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணையிலே விடுவித்திருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு வீரகேட்டியாவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் வீட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் திருமண விழாவுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கான கட்டணத்தை செலுத்த தவறியமையினூடாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் டிசம்பர் 4 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் 20 ஒத்திவைத்து கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. போர்ட் சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நகரத்திலிருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சீன நாட்டவர் 2 பேரை 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சுங்கத்துறையின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் சுமார் 110 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைனை இலங்கைக்குள் கடத்த முயன்ற 79 வயதான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வேளாண் பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
2024-2025 ஆண்டுக்கான மகாபல கல்வி உதவித்தொகை பெறுபவர்களின் இறுதி தேர்வு பட்டியல் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் அதனை வரும் ஆகஸ்ட் 3 நள்ளிரவு 12 வரை இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த காலக்கெடு எந்த காரணம் கொண்டும் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் அதனை வரும் ஆகஸ்ட் 3 நள்ளிரவு 12 வரை இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த காலக்கெடு எந்த காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் 2 வேலன் நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த இருவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே முன்மொழியப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளின் 2 நிறைவுக்கு வந்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொள்ள இருந்த 2 பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்தல் துறையின் இணையமைச்சர் ரவ்னீத் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்தியாவின் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி முதலில் எல்லோருக்கும் வேடிக்கையாக தோன்றியது. இப்போது அது நாட்டின் மிகப்பெரிய இளையோர் இயக்கமாக மாறியிருக்கிறது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள் கசிந்த சர்ச்சையில் பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலரும் சமூக ஊடகங்களில் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நாகாலாந்தில் உள்ள ஒருவர் அதையும் தாண்டி தமது ஆதரவை வெளிப்படுத்த அவர் தொலைவில் வசிப்பதால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. கடினமான சூழ்நிலையில் ஆர்ப்பரிப்போருக்காக 180 பீசா உணவை அவர் வழங்கியிருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து உத்தரகாண்ட் காவலர் சேர் சிங் தனது பணியை ராஜினாமா செய்திருக்கிறார். நீட் வினா கசிவு பிரச்சினைக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று தங்களுடன் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திய ஒன்றிய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா ஜிதேந்திர சிங்கிடம் கரப்பான் பூச்சி கட்சி நிர்வாகிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள். உங்கள் நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியை பதவி விலக சொல்லுங்கள் என்று இன்ஸ்டாகிராம் வாயிலாக இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனிக்கு வேண்டுகோள் குவிந்து வருவது நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இமாச்சலத்தில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 121 சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் ராட்சத பாறை விழுந்ததில் கார் நசுங்கி 13 பேர் ஸ்தலத்திலே பலியானார்கள். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் குற்றச்செயலாக கருதும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பக்ரேச்சில் 7 சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த நபருக்கு போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனையை நேற்று விதித்துள்ளது. உலகில் வாழ சிறந்த நகரங்கள் பட்டியலில் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் நகரம் முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் டெல்லி 120 இடமும் மும்பை 122 இடமும் சென்னை 123 இடமும் பெங்களூர் 127 இடத்தையும் பிடித்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 உயர்ந்து 1,06,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 70 உயர்ந்து 13,300 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலையின் போது வழக்கத்தை விட 5,724 பேர் கூடுதலாக உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. 15 மேற்பட்டவர்களிடையே பதிவான இந்த அதிகப்படியான உயிரிழப்புகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மொழிகளை ஈரான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சயித் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் இருதரப்பும் மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசன் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய படைகள் அறிவித்திருக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள்.
ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவின் ரெதியான் நிறுவனத்துடன் இணைந்து பெட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனிலே உற்பத்தி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். நியூயார்க் நகர மேயர் சோரான் மம்தானி மற்றும் அவரது மனைவி ராமா ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகளுக்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பு சாவடி மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு 1100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக அவரது மகன் காசிம் கான் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை வேண்டி கோரிக்கை விடுத்திருக்கிறார். பங்களாதேஷின் அதிபர் முகமது ஷாபுதீன் பதவி விலகியிருக்கிறார். தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்காபரோ பவளப்பாறை பகுதியில் பிலிப்பைன்ஸ் மீன்வளத்துறையின் 2 ரோந்து கப்பல்கள் மீது சீன கடலோர காவல் படையினர் நேற்று சக்தி வாய்ந்த நீர்பிரங்குகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மலேசியாவின் சிலங்கூர் மாநிலத்தில் மொத்த விற்பனை சந்தையில் பெரிய அளவில் தீ மூண்டிருக்கிறது. துருக்கியில் எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட ஒஸ்குர் ஒசல் புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கியிருக்கிறார். பைட்டான்ஸ் நிறுவனத்தின் சமூக ஊடக தளமான டிக்டாக் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இணைய தீமையை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சர்வதேச மாணவர்களுக்கான F1 விசா விதிகளில் மிக முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இது செப்டம்பர் 15 முதல் முழுமையாக அமலுக்கு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை பிரீமியர் லீக்கில் நடந்ததாக கூறப்படும் போட்டி நிர்ணயம் தொடர்பான விசாரணையில் சர்வதேச கிரிக்கெட் சபை என்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு தனது ஈடுபாட்டை அதிகரித்திருக்கிறது. அசஸ் டெஸ்ட் தொடரை இந்தியாவில் நடத்த வாய்ப்பிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகளின் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஜப்பானில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியின் T20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை அணிகள் நேரடியாக நொக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளன. கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான பரா குறைவார வலு உயர்த்தி பிரிவில் நைஜீரியாவின் எஸ்தர் என்போருக்கு புதிய போட்டி சாதனையை நிலாட்டி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்திருக்கிறார். இந்திய செஸ் நட்சத்திரமும் 5 முறை கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வாக பொறுப்பேற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.78 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.96 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.88 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.47 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷுலா கோடஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸ்.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 rue de Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95140 Gare Jean-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வலம் பெறுகின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக வளர்ப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் இதய நிறைந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அன்பு உறவுகளே, எமது தொழில்நுட்பம் காரணமாக 0148-3215-1540 என்ற தொலைபேசி வேலை செய்யாது. அன்புறவுகளே, நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் வைபர் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். மற்ற தொலைபேசி 0909 தொடங்கும் தொலைபேசி வேலை செய்கின்றது. அந்த தொலைபேசி ஊடாகவும் அழைப்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 0909 வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
2: நீங்கள்
1: சரியான அமைதியான பொடியா இருந்திருப்பீங்களா அந்த காலத்துல? நல்ல அமைதியா? நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி ராஜலிங்கம்.

0: ஒலித்த பாடலை பிரான்சிலிருந்து ராசலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ராசலிங்கத்துக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 9:25 ஐக்கியராஜ்யத்தில், 8:25 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வெளியில் நிந்தமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம் அண்ணா. நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமா இருக்கின்றோம். நீங்களும் நலம்தானே?
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
0: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலை கேட்க போன்றீர்கள். என்ன நேரத்து கிளம்பிட்டீங்க? பிள்ளைகள் எல்லாம் டிஸ்டர்ப் இல்லையா?
1: இல்ல, அதில் எல்லாரும் இன்னும் ஒழும்பே இல்ல.
0: நீங்க மெல்லாம் ஒழும்பிட்டீங்க?
1: நான் மெல்லுமா ஒளிம்பி
0: வானொலியை குறைச்சு கேட்டு கொண்டிருந்தேன். நல்ல தாய் தான். பிள்ளைகளுக்காக குறைக்கீங்களா அல்லது பேரங்களுக்காக குறைக்கீங்களா?
1: எல்லாருக்கும்
0: சுயநலத்திலும் எல்லாரையும் சேர்த்து தான் சுயநலம்.
1: என்ன
0: யோசிச்சீங்க? சமைக்கலாம்.
1: அவதான்
0: ஆர்மி கமாண்டர்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடலை தருகின்றோம் சகோதரி. கேட்டு மாலுங்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி அண்ணா. நன்றி.

0: ஒலித்த பாடலை திருமதி சிவசுந்தரிக்கும் அவர்கள் ஏர்மலிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். கவியரசர் கண்டதாசன் அவர்களுடைய கவிதை வரி டி எம் சவுந்தரராஜன் சுசிலா குழுவினர் இந்த பாடலை தங்கப்பதக்கம் திரையிலிருந்து பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தார்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றோம். வணக்கம் பார்த்திபன், நலமா இருக்கீங்களா பார்த்திபன்? நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருக்கின்றோம் பார்த்திபன். உங்களோட நாட்டில் எப்படி வெயிலா வைக்கையா குளிரா வைக்க?
1: என்ன
0: பாட்டு கேக்குறீங்க?
1: இன்று சொக்கத்தில் திறப்பு விழா,
0: அன்று சூளைக்கு வசந்த விழா. அப்பாடா,
1: ஏண்டா இது ஒரு ஞாபகத்துக்காக தான் கேட்க வந்தான் ராஜன்.
0: ஏண்டா
1: இது வந்து எங்க அப்பாட மரம் கொடுத்த மாமையாளர் முதல் மாமையாளர் தம்பி சிங்கப்பூர்ல இருந்து வந்தவர். அப்புறம் கெசட் கெசட் பிளேயரோட இந்த அஞ்சு கெசட் ஃப்ரீயா தந்தவர். அப்ப அதுல இதுல இதுவும் மற்றது என்ன நாளை நமது பட்டாம்பூச்சி நாலு படம் தான் எனக்கு ஞாபகம். டாக்டர் சிவா அந்த நாலு பாடல இருந்தது, வேற பாடலாம் இருந்தா இது அந்த ஞாபகத்துக்கு. அந்த அந்த பிளேயர் அப்ப இன்னொரு ஆளுக்கு வித்த இந்த பாட்டு கசை எடுத்துக்கொண்டு இன்னொரு ஆளுக்கு வித்து விட்டார். அவரை தம்பி வயல சூடு அடிக்க வந்தவர். அப்ப அதை கொண்டு அதை நான் திருப்பி திருப்பி கேட்க அதுல இருந்த ஒரு படம் கசட்டை எனக்கு தந்தார். அப்பா சார் இல்ல போயிடா மாட்டேன் அது அந்த என்ன நல்ல முத்துக்கு முத்தாக மற்ற அந்த பாடல் எல்லாம் இருந்தது. அந்த அந்த இதெல்லாம் ஞாபகம் இந்த பாடலு கேட்க வந்திருந்தது.
0: நன்றி சகோதரர், மணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரியில்

மிகச்ச பாடலை ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பார்த்திபன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பார்த்திபனை தொடர்ந்து வற்றப்பூடாக கமலமணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கமலமணி.

0: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் கமலமணி, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள்?
1: நாங்கள் நல்ல உற்சாகமா கலால பங்க வழிகிட்டு நிக்கிறீங்க.
0: நான் உள்ளுக்கு தான் நிக்கிறேன்.
1: வெளிக்கிட்டு ஒரு இடம் போக இல்லை. பாரதிதாசனுடைய பாடல், அந்த பாடலை கேக்குறீங்களா? நானே
0: பிறந்தேன் பாடம்
1: தெரியாது,
0: மறந்து
1: மறக்கிறீங்களா பிள்ளை? நீங்க சும்மா பல சோழியல வாங்குறபடியா
0: என்ன
1: செய்யறது? அப்படியே பாட எல்லாரும் கேட்டு கைதட்டுறார்கள் அந்த பாட்டுக்கு. அது வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய பாடல். நானே பிறந்தேன் திரைப்படத்தில் சூப்பர் படம் எடுத்து பாருங்கள்.
0: நன்றி ராஜா,
1: நன்றி. வாழ்த்துகள் சென்று பாருங்கள் வெற்றியோடு.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள் பாடியிருந்தார். இந்த பாடலை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றியிருந்தார். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் பாடல் ஓங்கி ஒலித்தது. இந்த நேரத்தில் சகோதரி சிவராணி அவர்கள் வைபரோடாக அணிந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி.
1: வணக்கம் ராஜன். வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா சிவராணி?
1: நாங்கள் நிலம்
0: கூட நாட்டிலும் வெயில் வெயில் இருக்குதா சகோதரி? காத்து வீசுதா?
1: வெயில் வெயில் இன்றைக்கு வெயில், நாளைக்கு மழைன்னு போட்டிருக்கு.
0: பெல்ஜியத்துல
1: இன்றைக்கு வெயில், நேற்றும் வெயில், ஆனா இரவுல குளி.
0: இரவுல குளி அப்படியா? நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நான் புத்தம்புது பூவை படத்திலிருந்து, நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி.
0: என்ன நிலாவில வீடு செய்ய போறீங்களா? என்ன
1: குடும்பம், டிஆர்டி குடும்பம் இன்றைக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்த ஒரு பாட்டு.
0: அப்படியா? நிலாவிலே வீடு செய்வோமா.
1: இன்றைக்கு செய்யத்தான ஒரு நிறவு
0: தெரியல.
1: ஒரு வீடு உண்டு, இந்த ஒரு வீடு உண்டு,
0: அல்ல ஒரு வீடு உண்டு செய்ய போறோம்.
1: வீட்டுல நல்ல சந்தோஷமா இருக்க போது டிஆர்டி குடும்பம் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம்.
0: என்னத்துல பாப்பீங்க? சித்திரச்சோலைகள் என்ற பாடலை கேட்டு அசந்து போன எம்ஜிஆருடைய நடிப்பு, சௌந்தரராஜன் குரல், அப்படியே எம்ஜிஆர் பாடுற, எம்ஜிஆர் பாடுற மாதிரி அப்படியே. என்ன மாதிரி இந்த சீமான் பாடுறார் உண்மையா? நீங்க பாத்து ரசிச்சு
1: பாட்டு
0: அந்த அவர் கேட்ட பாடல் சித்திரைச்சோலை. புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல். ஒரு சில பாடல்கள் தான் எம்ஜிஆர் தான் அந்த பாடல்களை எல்லாம் திரைப்படங்களுக்கு கொண்டு வந்தவர். ஒரு 7-8 பாடல்கள் அவருடைய பாடல்கள் இருக்கின்றது. அப்படியே ஒரு கட்டிக்காரன் எம்ஜிஆர். சில சில விஷயங்கள்ல பயங்கர கட்டிக்காரன். சில விஷயத்துல ஓட்டை விட்டுருவேன்.
1: எல்லாம்
0: செய்யலாம். ஏன் அவருக்கு அந்த சவுதி இருக்கு, அவருக்கு சில விஷயங்கள் வேணும் என்று
1: செய்யறேன்.
0: அவர் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் என்று நிற்கிறார்.
1: அதாலதான்
0: பிள்ளை வாரது. சில விஷயங்கள் வந்து அப்படியே இந்த பாடலை கேட்டோம்னா அப்படி என்ன மெய், அப்படி என்ன மாதிரி அந்த ரசனையும், அப்படி அந்த ரசனை உள்ளவர்கள்லாம் அதை புரிந்து புரிந்து கொள்வார். அந்த குரல் அந்த வார்த்தை அலங்காரமும் அவர் வாயசப்பி நல்ல வடிவாக செய்கிறார். ஒரு நல்ல மேக்கப், வடிவான வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை லோங்ஸ் போட்டுன்ட்டு ஒரு ஒரு விருந்து ஓசர உலாவில் போயிருந்து அந்த பாடலை பாடிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பாடல் காட்சியை சவுந்தரராஜனுடைய குரலை தான்
1: போட்டு நல்லா
0: நல்லபடியா நல்ல படம். நானேன் பிறந்தேன் படத்தில் வந்து சித்திரைச்சோலைகள் என்ற பாடல் மிக மிக மிக ஒரு பாடனுக்கு, ஒரு நடிகனுக்கு, ஒரு பாடகன் இப்படி குரல் கொடுத்ததே இந்த சரித்திரத்திலும் இல்லை. எந்த நீங்க எங்க நானேன் பிறந்தேன் சங்கர் கணேசனுடைய இசை.
1: நான் கேட்கிறேன் திருப்பி மீண்டும்.
0: நன்றியம்மா இந்த பாடலை கேட்டு மகளுக்கள்.

0: ஒலித்த பாடலை திருமதி சிவராணி பெல்ஜியத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டோம்.
0: நன்றி. பிபி நலமா இருக்கிறீங்களா? பிபி
1: நலமா இருக்கின்றேன். ஜஸ்டிஸ் விஸ்வநாத் திரைப்படத்திலிருந்து வேதாவணி செய்த டி எம் சௌந்தரராஜனும் டி சுசீலாவும் பாட இந்த பாட்டுக்கு நடித்திருக்கிறார்கள். வள்ளி விழா சதாநாயகன் ரவிச்சந்திரனும் ஏடி சௌந்தராவும். கண் வழியே போனது கிளியே. இந்த பாட்டு
0: கண் வழியே போனது கிளியே.
1: கண் வழியா? வழி இல்ல,
0: வழி
1: கிளியே போனது. இந்த ஒரிஜினல் ஹிந்தி பாட்டு பாத்துருக்கிறேன். நல்லா இருக்கு.
0: அவர் வந்து ஹிந்தி சாயல நடிக்கிறது
1: பாட்டு
0: இலங்கைய புறப்படமாக கொண்டு கதை ஒன்று படிச்ச மாதிரி
1: கிடையாது.
0: உண்மையா? நல்ல பாடல. 1000 பார்வையிடம் வந்துட்டு தானே.
1: மாடர்ன்
0: தியேட்டர்ஸ் அதிபர் சுந்தரம், டி ஆர் சுந்தரம்.
1: நடிகையாக
0: தங்கச்சி தான் டி ஆர் ராஜகுமாரியா.
1: டி ஆர் ராஜகுமாரி
0: அவாவும் ஒரு வடிவான பெண்.
1: தமிழ் சினிமாவின் முதல் கண்ணழகி சூப்பர் ஸ்டார்.
0: அவதான்
1: சூப்பர் ஸ்டார்.
0: உங்களுக்கான பாடலை
1: சொந்தமா
0: கல்யாணம் பேசியாக கட்டின்றார். இந்தியாவுக்கு இந்த படத்துல கூண்டுகளில கதாநாயகம்
1: நடிச்சிருக்கிறேன்.
0: நன்றி, வாழ்த்துகள் சோறும்.
1: நன்றி ராஜா, சந்திப்போம்.

0: அடுத்த பாடலை விரும்பிக்கொண்டிருந்தார் விபி அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 9:56 ஐக்கியராட்சியத்தில் 8:56 இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜோகசூரி அம்மா அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி ஜோகசூரி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமாக இருக்கிறோம்.
0: நன்றி. எவ்வளவு கஷ்டமா இருக்கா உங்களுக்கு வைபர்ல வாரது?
1: சமைச்சு தருவோம் வந்து வீட்டை
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஆயிரம் ஆயிரம் மாதிகள் வாங்கிய வீடு இது.
0: என்னடாப்பா ஆயிரம் ஆயிரம்?
1: அதனால ஒரு ஆயிரம் ஆயிரம் மாதிகளை வாங்கிய வீடு இது அப்படித்தானே? பிள்ளையா
0: தெரியல, உங்களோட பாட கேட்டு பாப்போம். ஆயிரம் ஆயிரம்
1: வேலை பிடிங்க சரியா வரும். நான் பிள்ளையாலும் சரியா வசனங்கள் வரும். அப்ப நான் எத்தனை வேலைக்கே வந்து இந்த நோய் ஒன்று பொல்லாத நோய் அது விடுவில்ல.
0: ஆயிரம் ஆயிரம்
1: ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் வேண்டிய வீடு இது.
0: ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் வாங்கிய வீடு இது.
1: சொன்னோம் சரிதானே?
0: நீங்க கட்டிக்காரு தானே? அருமையான பாடல் ஒன்று கேக்குறீங்க. அது பரவாயில்ல, ரெண்டு நீங்களே அதை பற்றி கவலைப்படுறீங்க. உண்டு நீங்க கவலைப்படாங்க, நீங்களா ரேடியோ நடத்துறீங்க? நன்றி.

ராஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படுப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. பொதுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழ்பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஒன்றை வழங்குமாறு தமிழ் கட்சிகளின் பிரதிகள் உத்தியோகமாக கோரிக்கை விடுத்துள்ளார்கள். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான நேற்றைய தினம் புதிதாக ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு எலும்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது. வெளிநாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் தமது சேவை காலம் முடிவடைந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்களின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் முதலீடுகளுக்காக சேர்த்திட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவித்திருக்கிறார். சீனா இலங்கையின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு. எதிர்காலத்திலும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா தயாராக உள்ளது. இலங்கை மக்களின் அன்பை மறக்க முடியாதது. இலங்கை எப்போதும் தனது 2வது தாய்நாடு போன்றது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் கீசென் கோங் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரியாவுக்கு எதிராக அரசாங்க பிரதிநிதி அசித நிரோசன எகோட விதான நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை, ஆதாரமற்றவை மற்றும் தீய நோக்கத்துடன் கூறப்பட்டதாக அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இயலாமையும் பொறுப்பற்ற செயற்பாடுமே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு காரணமாகும். அதனால் மனச்சாட்சி கிடங்க நீதி அமைச்சருக்கு தொடர்ந்தும் அந்த பதவியில் இருக்க முடியாது. அதே நேரம் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதில்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சி முற்றாக ஜனநாயக விரோத செயல் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாதத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார். கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகதி எக்னிகோட விவகாரத்தில் வழக்கின் 4வது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் என்ற தவேந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பெறுவதற்கு கொழும்பு மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று அனுமதியை வழங்கியிருக்கிறது. அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அரசு பொறுப்பேற்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சாவேச்சேரி நகரசபை உப தவிசாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்பினர் இருந்து ஞானப்பிரகாசம் கிஷோர் என்பவரை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரி மனு நேற்று யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென்மாகாண பிரதான செயலாளரான ரன்னு சத்ரசிறி டி சொய்சாவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணையிலே விடுவித்திருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு வீரகேட்டியாவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் வீட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் திருமண விழாவுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கான கட்டணத்தை செலுத்த தவறியமையினூடாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது.
போர்ட் சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நகரத்திலிருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சீன நாட்டவர் இரண்டு பேரை 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சுங்கத்துறையின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் சுமார் 110 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைனை இலங்கைக்குள் கடத்த முயன்ற 79 வயதான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வேளாண் பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2024-2025 ஆண்டுக்கான மகாபல கல்வி உதவித்தொகை பெறுபவர்களின் இறுதி தேர்வு பட்டியல் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் அதனை வரும் August 3 நள்ளிரவு 12 வரை இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த காலக்கெடு எந்த காரணம் கொண்டும் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் அதனை வரும் August 3 நள்ளிரவு 12 வரை இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த காலக்கெடு எந்த காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் 2 நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த இருவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையே முன்மொழியப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளின் 2 சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொள்ள இருந்த 2 பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்தல் துறையின் இணையமைச்சர் ரவ்நீத் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்தியாவின் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி முதலில் எல்லோருக்கும் வேடிக்கையாக தோன்றியது, இப்போது அது நாட்டின் மிகப்பெரிய இளையோர் இயக்கமாக மாறியிருக்கிறது. இந்தியாவில் நீட் தேர்வு தாழ்க்கா சிந்த சர்ச்சையில் பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலரும் சமூக ஊடகங்களில் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நாகாலாந்தில் உள்ள ஒருவர் அதையும் தாண்டி தமது ஆதரவை வெளிப்படுத்த அவர் தொலைவில் வசிப்பதால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. கடினமான சூழ்நிலையில் ஆர்ப்பரிப்போருக்காக 180 பீசா உணவை அவர் வழங்கியிருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து உத்தரகாண்ட் காவலர் சேர் சிங் தனது பணியை ராஜினாமா செய்திருக்கிறார். நீட் வினா கசிவு பிரச்சனைக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று தங்களுடன் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திய ஒன்றிய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா ஜிதேந்திர சிங்கிடம் கரப்பான் பூச்சி கட்சி நிர்வாகிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள். உங்கள் நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியை பதவி விலக சொல்லுங்கள் என்று இன்ஸ்டாகிராம் வாயிலாக இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனிக்கே வேண்டுகோள் குவிந்து வருவது நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இமாச்சலத்தில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 121 சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் ராட்சத பாறை விழுந்ததில் கார் நசுங்கி 13 பேர் ஸ்தலத்திலே பலியானார்கள். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் குற்றச்செயலாக கருதும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பக்ரேச்சில் 7 சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த நபருக்கு போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனையை நேற்று விதித்துள்ளது. உலகில் வாழ சிறந்த நகரங்கள் பட்டியலில் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் நகரம் முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் டெல்லி 120 இடமும் மும்பை 122 இடமும் சென்னை 123 இடமும் பெங்களூர் 127 இடத்தையும் பிடித்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலையின் போது வழக்கத்தை விட 5,724 பேர் கூடுதலாக உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. 15 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே பதிவான இந்த அதிகப்படியான உயிரிழப்புகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மொழிகளை ஈரான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சயித் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் இருதரப்பும் மீண்டும்
தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசன் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய படைகள் அறிவித்திருக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவின் ரெதியான் நிறுவனத்துடன் இணைந்து பெட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனிலே உற்பத்தி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் சக ஊழியரை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தலைமை வழக்கறிஞர் கரீம்கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு வயது 56. நியூயார்க் நகர மேயர் சோரான் மம்தானி மற்றும் அவரது மனைவி ராமா ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகளுக்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பு சாவடி மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு 1100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக அவரது மகன் காசிம் கான் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை வேண்டி கோரிக்கை விடுத்திருக்கிறார். பங்களாதேசின் அதிபர் முகமது சாபுதீன் பதவி விலகியிருக்கிறார். தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்காபரோ பவளப்பாறை பகுதியில் பிலிப்பைன்ஸ் மீன்வளத்துறையின் 2 ரோந்து கப்பல்கள் மீது சீன கடலோர காவல் படையினர் நேற்று சக்தி வாய்ந்த நீர்பிரங்குகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மலேசியாவின் சிலங்கூர் மாநிலத்தில் மொத்த விற்பனை சந்தையில் பெரிய அளவில் தீ மூண்டிருக்கிறது. துருக்கியில் எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட ஒஸ்குர் ஒசல் புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கியிருக்கிறார். பைட்டான்ஸ் நிறுவனத்தின் சமூக ஊடக தளமான டிக்டாக் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இணைய தீமையை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சர்வதேச மாணவர்களுக்கான F1 விசா விதிகளில் மிக முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இது செப்டம்பர் 15 முதல் முழுமையாக அமலுக்கு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் யாழ்ப்பாணம் மலையகம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த கரப்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான சிநேகபூர்வ கரப்பந்தாட்ட போட்டியை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இலங்கை பிரீமியர் லீக்கில் நடந்ததாக கூறப்படும் போட்டி நிர்ணயம் தொடர்பான விசாரணையில் சர்வதேச கிரிக்கெட் சபை என்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு தனது ஈடுபாட்டை அதிகரித்திருக்கிறது. அசஸ் டெஸ்ட் தொடரை இந்தியாவில் நடத்த வாய்ப்பிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகளின் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஜப்பானில் செப்டம்பர் 1 நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியின் G20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை அணிகள் நேரடியாக நொக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளன. கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான பரா குறைவார வலு உயர்த்தி பிரிவில் நைஜீரியாவின் எஸ்தர் என்போருக்கு புதிய போட்டி சாதனையை நிலாட்டி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்திருக்கிறார். இந்திய செஸ் நட்சத்திரமும் 5 முறை கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வாக பொறுப்பேற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.46%, இந்திய பெறுமதியில் 109.78%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22%, இந்திய பெறுமதியில் 96.50%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.99%, இந்திய பெறுமதியில் 117.96%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.97%, இந்திய பெறுமதியில் 128.88%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.85%, இந்திய பெறுமதியில் 68.47%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே
5: பரிசு லாட்சியப்பில் அமைந்திருக்கும் பீட்டி கேஷங்கரி கார்மெண்ட்ஸ்ல அமைந்துள்ள பீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அதிரடி மலி விற்பனையை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பர்களே, ஒரு கிலோ மரக்கறியை ஒரு ஹீரோவுக்கு விற்பனை செய்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள், இன்றே சென்று முன்னுங்கள். அன்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரவி.
6: வணக்கம் ராஜா, இப்படி சும்மா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
6: நாங்கள் நல்லா பரிசில் இருக்கிறோம்.
5: நன்றி நன்றி. நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கும் என்று இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு. என்ன பாடல் ரவி?
6: ஆயிரம் வாசல் என்ற வேல் படத்தில்.
5: என்ன படம்?
6: வேல்.
5: வேல் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் வீடு,
6: ஆயிரம் ஜன்னல் வீடு,
5: ஆயிரம் ஜன்னல் வீடு என்ற பாடலை கேக்குறீங்க. எப்படி இருக்கிறா ரஞ்சி?
6: ரஞ்சி இருக்கிற பக்கத்துல
5: நலமாக உற்சாகமா இருக்கிறா. கோலுக்கு இருக்கிறா, கதைச்சு கொண்டு இருக்கிறா. இப்பதானே நீங்க பரிசுக்கு வந்தீங்க?
6: விளங்கல.
5: இப்பதானே பரிசுக்கு வந்தீங்க? வந்தது. உங்களுக்கு வேலை கொண்டாட்டம் கூடிட்டு வரவை நாங்களும் கண்டு கழிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி உங்களுக்கான பாடல்.
6: சந்திப்போம்,
5: எல்லோரும் சந்திப்போம்.

0: அடுத்த பாடலை டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜனா.
0: வணக்கம் சோதரி, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, என்ன பாடல்?
1: நான் என்று ராஜாவுக்கு ராஜானா அந்த அந்த பாட்டு.
0: எனக்கு மந்திரிகள் இல்லை என்ற பாட்டு
1: கேட்கு.
0: ராஜாவுக்கு ராஜானி,
1: ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ராஜா ராஜா தான், மந்திரிங்க இருக்க
0: கூடாது,
1: மந்திரிங்க இருக்க வேணும். மந்திரிங்க இருந்தா தான் ராஜாக்கு போயலாம்.
0: அந்த பாட்ட கேக்குறீங்க, ராஜாவுக்கு ராஜா நான் என்ற பாட்ட கேக்குறீங்க.
1: நன்றி,
0: உங்களுக்கு இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இது அதற்கான பாடல்.
1: ஆமா, நன்றி. என்ன

0: இருக்கிறீங்களா ஜெந்திமாலா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருக்கின்றோம் ஜெயந்திமாலா. என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நல்ல பாட்டு.
0: அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை ஜெயந்திமால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வர நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தனல். இந்த வேளையில் காலை பூந்தனல் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் ராஜா, நல்ல சுமை இருக்கிறேன்.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: உண்மையா சிலது நடக்கிறது அப்படி
1: உங்களுக்கான
0: பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி சகோதரம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை குணநாயகி பசுபதியம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:42 ஐக்கியராச்சியத்தில், 9:42 இந்த நேரத்தில் வைபரூடாக இணைந்திருக்கின்றார் மதனி மோகன் அவர்கள். வணக்கம் மதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா மதனி?
1: நான் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அப்படியே நலமாக இருக்க இன்று எல்லாம் சந்தோஷமாக நல்ல
0: என்ன பாடல கேக்க
1: எனக்கும்
0: தெரியல, சித்ரா கட்டாயம் வருவான்னு எதிர்பார்த்தேன், காண இல்ல.
1: அப்ப இந்த சித்ரா என்ன சொன்னா மாலையில ஞாபகம் ஒரு பாட்டு, மாலை வண்ண மாலை.
0: வா மாலை வண்ண மாலை திருவர் இல்லையா? அதான் அதான் என் தங்கச்சியோட உங்களுக்கு ஒரு ஹிண்டல்.
1: என்ன
0: சௌரம்
1: முன்னுக்கு
0: கஷ்டமா இருக்காமா லைன் எடுக்கிறது?
1: நீங்க இது நல்லது அண்ணா, வைபர் வந்த உடனே நீங்க சொன்னோட வைபர்ல கேட்க அப்புறம் டக்குன்னு ட்ரை பண்ண உடனே கிடைச்சிடும்.
0: இன்றைக்கு நல்ல ஓகே. நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் சௌதரி மதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்.

0: ஒலித்த பாடலை சகோதரி வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:47 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:47 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் ஹலாராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல நிலமா
0: இருக்கேன் அண்ணா, நல்ல நிலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும். நல்ல நல்ல உற்சாகமா கலகலப்பா
1: இருக்கணும், உற்சாகமா கலகலப்பா இருக்க வேணும் வேண்டிக் கொண்டேன்.
0: நன்றி அம்மா, அப்படியே நீங்களும் இருக்க வேணும். எப்படி இருக்கிற வரதராஜன்?
1: இருக்கிறாரு அண்ணா, நல்லா இருக்கிறாரு,
0: நல்லா உற்சாகமா இருக்கிறாரு,
1: நல்ல உற்சாகமா
0: இருக்கு. அவரு வரதராஜன் என்ற சொல்லி அவனு கிருஷ்ணன் அல்லவா, ஆனந்த சயனம் கொண்டு சிரிச்சு கொண்டு இருப்பாரு,
1: சிரிச்சு கொண்டு இருப்பாரு. அது நீங்க என்ன கேக்குற நல்ல புழுவம் அண்ணா.
0: அவர் செல்லக்குட்டி எல்லாம் என்ன செய்யணும்?
1: அவையில எல்லாம் இருக்கணும் அண்ணா.
0: அப்ப நீங்க என்ன மாதிரி சமைச்சிட்டீங்களா பிள்ளைகளுக்கு எல்லாம் விசுவாசம்? கூடுதலா கடையில தான் சாப்பிடுவாருல்ல. அப்ப நீங்களும் வலிக்கிட்டு இருக்கீங்களோ அவையோட?
1: எனக்கு கொஞ்சம் தெரியும் தானே அண்ணா.
0: விருப்பம் இல்ல
1: என்ன
0: பாட்டு மகா கேக்குறீங்க?
1: ஓமண்ணா, நான் வந்து அந்த ஓ ராஜா
0: நீ வர வேண்டும்,
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்து.
0: நீங்க நல்லா பாடுவீங்களா உள்ள
1: அண்ணா? நான் நாதி போட்டு நிக்கிறேன் அண்ணா.
0: என்னமா?
1: நான் நாதி போட்டேன் பாட்டு பாட வலிக்கிட்டு.
0: பாட்டு பாடமாக வலிக்கிட்டாதான் இருக்கு.
1: நீங்கள் பாடுவீங்களா? கூட குரல் நல்ல குரல் அண்ணா.
0: நான் பாடுவேன், இப்ப வயசு போயிட்டு பாட
1: மாட்டேன். அண்ணா இப்ப எனக்கு நான் சொன்னேன் எனக்கு
0: அது நல்லா பாடுவேன், நல்லா பாடுவேன்.
1: உங்களோட குரல் நல்ல குரல்,
0: நல்லா பாடுவேன். பாடி பாடி அசத்துவேன் அந்த நேரம்.
1: அதுதான்
0: குதிரையின் குணத்தை அறிஞ்சுதான் தம்பரம் என்ன செய்யறாங்க, கொம்ப குடுக்க இல்லையா? அது மாதிரி எனக்கு என்ன செய்தான் டக்கட்டு தலைமையில வேறக்கு இல்லாம செய்த 10 ஒரு ஹிப்பி ஸ்டைல் சரி செலுத்தும் அங்க ஒரு கிளிப் குத்துறது தெரியுமா, அந்த ஸ்டைல்ல வெளியிடுவோம்.
1: நன்றி
0: அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்தவர்கள். நீங்கள் கேட்ட ஆசையோடு கேட்ட பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்ட மாடல்கள்
1: ராஜா.

0: ஒலித்த பாடலை திருமதி கலா ராணி வரதராஜன் அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து வைபர் ஊடாக எங்களுடைய பேன் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ராஜா. நான் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா ராஜா?
1: ஓம் ராஜா. நாங்கள் அனைவரும் நலமா இருக்கின்றோம். அதுபோல் நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம்.
0: மங்களேஷ் எப்படி இருக்கிறா?
1: மங்களேஷ் நலமா இருக்கிறா.
0: நல்லா இருக்கிறேன். காலை மாசம் மத்தியானம் சமைச்சிட்டாவா?
1: ஆமாம், சமையல் வாங்கி இருக்கிறேன்.
0: வீட்டில் நீங்க விடுமுறையில் நிக்கிறீங்களா?
1: ஆமாம்.
0: ஓகே,
1: நல்ல காலையில் தானே உங்களுக்கு? நல்ல காலையில், சந்தோஷமா சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்.
0: எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் வந்திருந்தா நல்லா இருக்கும். நீங்க வருவீங்க என்று எதிர்பார்த்தேன்.
1: நிதி அதிகம் படத்துல இருந்து சின்னவளே சின்னவளே என்ற பாடல் எஸ்பி பிடிச்ச பாடல் நீண்ட நாட்களாக கேட்டு நல்ல பாடல் கேட்டு பார்ப்போம்.
0: நன்றி உங்களுக்காக. எஸ்பி உங்களுக்கு உயிர். எஸ்பி உங்களுக்கு காணும். என்ன
1: நல்ல
0: பாடலாம் படிச்சிருக்காங்க? எல்லா பாடம் பாட்டு மட்டும் தான் கேப்பீங்களா? உங்களுடைய அன்பு மகளையும் கேட்டதாக
1: எல்லா அறிவிப்பாளரும்
0: நன்றி சோரம்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தனல். இன்றைய காலை பூந்தனல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு வந்த அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய காலை பூந்தனல் தொடர்கின்றது. மணித்தியால செய்திகள்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஒன்றை வழங்குமாறு தமிழ் கட்சிகளின் பிரதிகள் உத்தியோகமாக கோரிக்கை விடுத்துள்ளார்கள். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான நேற்றைய தினம் புதிதாக ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு எலும்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. வெளிநாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் தமது சேவை காலம் முடிவடைந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்களின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் முதலீடுகளுக்காக சேர்த்திட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவித்திருக்கிறார். சீனா இலங்கையின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு. எதிர்காலத்திலும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா தயாராக உள்ளது. இலங்கை மக்களின் அன்பை மறக்க முடியாதது. இலங்கை எப்போதும் தனது இரண்டாவது தாய்நாடு போன்றது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் கீசென் கோங் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரியாவுக்கு எதிராக அரசாங்க பிரதிநிதி அசித நிரோசன எகோட விதான நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை, ஆதாரமற்றவை மற்றும் தீய நோக்கத்துடன் கூறப்பட்டதாக அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இயலாமையும் பொறுப்பற்ற செயற்பாடுமே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு காரணமாகும். அதனால் மனச்சாட்சி கிடங்க நீதி அமைச்சருக்கு தொடர்ந்தும் அந்த பதவியில் இருக்க முடியாது. அதே நேரம் நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதில்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சி முற்றாக ஜனநாயக விரோத செயல் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாதத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார். கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகிதி எக்னிகோட விவகாரத்தில் வழக்கின் 4வது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் என்ற தவேந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பெறுவதற்கு கொழும்பு மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று அனுமதியை வழங்கியிருக்கிறது. அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அரசு பொறுப்பேற்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சாவேச்சேரி நகரசபை உப தவிசாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்பினரிலிருந்து ஞானப்பிரகாசம் கிஷோர் என்பவரை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரி மனு நேற்று யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென்மாகாண பிரதான செயலாளரான ரன்னு சத்ரசிறி டி சோய்சாவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணையிலே விடுவித்திருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு வீரகேட்டியாவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் வீட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் திருமண விழாவுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கான கட்டணத்தை செலுத்த தவறியமையினூடாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது.
போர்ட் சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நகரத்திலிருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சீன நாட்டவர் இரண்டு பேரை 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சுங்கத்துறையின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் சுமார் 110 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைனை இலங்கைக்குள் கடத்த முயன்ற 79 வயதான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வேளாண் பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2024-2025 ஆண்டுக்கான மகாபல கல்வி உதவித்தொகை பெறுபவர்களின் இறுதி தேர்வு பட்டியல் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் அதனை வரும் August 3 நள்ளிரவு 12 வரை இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த காலக்கெடு எந்த காரணம் கொண்டும் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் அதனை வரும் August 3 நள்ளிரவு 12 வரை இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த காலக்கெடு எந்த காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த இருவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையே முன்மொழியப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளின் 2வது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொள்ள இருந்த 2 பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்தல் துறையின் இணையமைச்சர் ரவ்னீத் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்தியாவின் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி முதலில் எல்லோருக்கும் வேடிக்கையாக தோன்றியது, இப்போது அது நாட்டின் மிகப்பெரிய இளையோர் இயக்கமாக மாறியிருக்கிறது. இந்தியாவில் நீட் தேர்வு தாழ்க்கா சிந்த சர்ச்சையில் பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலரும் சமூக ஊடகங்களில் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நாகாலாந்தில் உள்ள ஒருவர் அதையும் தாண்டி தமது ஆதரவை வெளிப்படுத்த அவர் தொலைவில் வசிப்பதால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. கடினமான சூழ்நிலையில் ஆர்ப்பரிப்போருக்காக 180 பீசா உணவை அவர் வழங்கியிருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து உத்தரகாண்ட் காவலர் சேர் சிங் தனது பணியை ராஜினாமா செய்திருக்கிறார். நீட் வினா கசிவு பிரச்சனைக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று தங்களுடன் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திய ஒன்றிய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா ஜிதேந்திர சிங்கிடம் கரப்பான் பூச்சி கட்சி நிர்வாகிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள். உங்கள் நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியை பதவி விலக சொல்லுங்கள் என்று இன்ஸ்டாகிராம் வாயிலாக இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனிக்கு வேண்டுகோள் குவிந்து வருவது நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இமாச்சலத்தில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 121 சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் ராட்சத பாறை விழுந்ததில் கார் நசுங்கி 13 பேர் ஸ்தலத்திலே பலியானார்கள். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் குற்றச்செயலாக கருதும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பக்ரேச்சில் 7 சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த நபருக்கு போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனையை நேற்று விதித்துள்ளது. உலகில் வாழ சிறந்த நகரங்கள் பட்டியலில் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் நகரம் முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் டெல்லி 120வது இடமும் மும்பை 122வது இடமும் சென்னை 123வது இடமும் பெங்களூர் 127வது இடத்தையும் பிடித்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலையின் போது வழக்கத்தை விட 5,724 பேர் கூடுதலாக உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. 15 மேற்பட்டவர்களிடையே பதிவான இந்த அதிகப்படியான உயிரிழப்புகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள்.
அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மொழிகளை ஈரான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சயித் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் இருதரப்பும் மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசன் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய படைகள் அறிவித்திருக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவின் ரெதியான் நிறுவனத்துடன் இணைந்து பெட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனிலே உற்பத்தி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் சக ஊழியரை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தலைமை வழக்கறிஞர் கரீம்கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு வயது 56. நியூயார்க் நகர மேயர் சோரான் மம்தானி மற்றும் அவரது மனைவி ராமா ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகளுக்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பு சாவடி மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு 1100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக அவரது மகன் காசிம் கான் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை வேண்டி கோரிக்கை விடுத்திருக்கிறார். பங்களாதேசின் அதிபர் முகமது சாபுதீன் பதவி விலகியிருக்கிறார். தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்காபரோ பவளப்பாறை பகுதியில் பிலிப்பைன்ஸ் மீன்வளத்துறையின் 2 ரோந்து கப்பல்கள் மீது சீன கடலோர காவல் படையினர் நேற்று சக்தி வாய்ந்த நீர்ப்பிரங்குகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மலேசியாவின் சிலங்கூர் மாநிலத்தில் மொத்த விற்பனை சந்தையில் பெரிய அளவில் தீ மூண்டிருக்கிறது. துருக்கியில் எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட ஒஸ்குர் ஒசல் புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கியிருக்கிறார். பைட்டான்ஸ் நிறுவனத்தின் சமூக ஊடக தளமான டிக்டாக் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இணைய தீமையை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சர்வதேச மாணவர்களுக்கான F1 விசா விதிகளில் மிக முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இது செப்டம்பர் 15 முதல் முழுமையாக அமலுக்கு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் யாழ்ப்பாணம் மலையகம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த கரப்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான சிநேகபூர்வ கரப்பந்தாட்ட போட்டியை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இலங்கை பிரீமியர் லீக்கில் நடந்ததாக கூறப்படும் போட்டி நிர்ணயம் தொடர்பான விசாரணையில் சர்வதேச கிரிக்கெட் சபை என்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு தனது ஈடுபாட்டை அதிகரித்திருக்கிறது. அசஸ் டெஸ்ட் தொடரை இந்தியாவில் நடத்த வாய்ப்பிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகளின் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஜப்பானில் செப்டம்பர் 1 நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியின் G20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை அணிகள் நேரடியாக நொக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளன. கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான பரா குறைவார வலு உயர்த்தி பிரிவில் நைஜீரியாவின் எஸ்தர் என்போர்க்கு புதிய போட்டி சாதனையை நிலாட்டி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்திருக்கிறார். இந்திய செஸ் நட்சத்திரமும் 5 முறை கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வாக பொறுப்பேற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.78 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.96 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.58 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.55 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.47 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris,
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த எஸ் ராஜாமணி அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர்

என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேர்களே, எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களில் 0 0 3 9 51 41 48 47 71, எமது வைபர் இலக்கம் 0 0 3 6 50 0 7 74 27, எமது வாட்ஸ்அப் இலக்கம் 0 0 3 6 89 86 55 29. இந்த தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் எமது நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கலாம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொண்டு என் கேள்விக்கு இந்த பதிவு நிகழ்ச்சியில் முதலில் இணைந்து கொள்வோம் நேர்களுக்கு மட்டுமே அந்த போனஸ் புள்ளிகள் இடம்பெற காத்திருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்றும் வளமை போல் உங்களுக்காக 5 கேள்விகள் இருக்கின்றது. 5 கேள்விகளில் வளமை போல் முதலாவது கேள்வி சரியா தவறா, மீதி 4 கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெருவி செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். நாங்கள் 5 கேள்விகளும் தந்த பின்னர் தான் உங்களை இணைப்புகளை இணைத்துக் கொள்வோம். அதுக்கு முன்னர் நீங்கள் அழைப்புகளை அழைப்பதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். வருகின்றது முதலாவது கேள்வியாக, இரண்டு கைகளாலும் மாணவர்களுக்கு எழுத பயிற்சி அளிக்கும் நாடுகளில் அமெரிக்காவும் முன்வந்துள்ளது. இக்கூற்று சரியா தவறா? இரண்டு கைகளாலும் மாணவர்களுக்கு எழுத பயிற்சி அளிக்கும் நாடுகளில் அமெரிக்காவும் முன்வந்துள்ளது. இக்கூற்று சரியா தவறா என்ன? முதலாவது கேள்வி வளமை போல் வருகின்றது. இரண்டாவது கேள்வியாக வருகின்றது, கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படாத படைப்பு எது? கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படாத படைப்பு எது? விடை தெளிவாக வருகின்றது, சிவசரித்திரம், முருகன் காப்பு, திருக்குறள், அறநெறி. கேட்கப்பட்ட கேள்வி ஆனது கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படாத படைப்பு. மூன்றாவது கேள்வியாக வருகின்றது, நேர்களே, எந்த நாட்டில் பெண்கள் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? எந்த நாட்டில் பெண்கள் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? விடை தெளிவாக வருகின்றது, பாகிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல். நான்காவது கேள்வியாக வருகின்றது, தமிழ் மொழி தவிந்த பிற மொழி படங்களுக்கு முதல் முதலில் இசை அமைத்தவர் டி இமான், ரகுமான், விஸ்வநாதன், வித்யாசாகர். தமிழ் மொழி தவிந்து பிற மொழி படங்களுக்கு முதல் முதலில் இசை அமைத்தவர் நான்காவது கேள்வியாக வந்திருக்கின்றது. நாங்கள் தரும்படி தெரிவுக்கள் கண்கள் மூட முடியாதது எது? விடை தெளிவாக வருகின்றது, பாம்பு, புலி, சிங்கம், முயல். இக்கேள்விகள் அனைத்தும் நிகழ்வம் ஏற்கனவே நாங்கள் கேட்கப்பட்ட கேள்வி என்றபடியால் மிக விரைவாகவே இணைந்து கொள்ளுங்கள். கலைய நேரம் சரியாக 11:22, மீண்டும் 5 கேள்விகளையும் தருகின்றோம். இரண்டு கைகளாலும் மாணவர்களுக்கு எழுத பயிற்சி அளிக்கும் நாடுகளில் அமெரிக்காவும் முன்வந்துள்ளது. இக்கூற்று சரியா தவறா? முதலாவது கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வியானது கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படாத படைப்பு. சிவசரித்திரம், முருகன் காப்பு, திருக்குறள், அறநெறி. விடை தெளிவாக வந்திருக்கின்றது, எந்த நாட்டில் பெண்கள் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என மூன்றாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. விடை தெளிவாக வந்திருக்கின்றது, பாகிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல். நான்காவதாக, தமிழ் மொழி தவிந்து பிற மொழி படங்களுக்கு முதன் முதலில் இசை அமைத்தவர்
டி இமான், ஏ ஆர் ரகுமான், விஸ்வநாதன், வித்யாசாகர். நாங்கள் தரும்படை தெரிவுக்கள் நிறைவாக வந்த கேள்வி, நாங்கள் தரும்படை தெரிவுக்கள் கண்கள் மூட முடியாதது. பாம்பு, புலி, சிங்கம், முயல். சரி நேர்களே, உங்களுக்கான அழைப்புகளை நாங்கள் திறந்திருக்கின்றோம். நீங்கள் அழைப்புகளில் இணைந்து கொள்ளலாம்.

0: அந்த வகையில் வைபர் ஊடாக நடந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் டீச்சர். வணக்கம். ஓம் நலமா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. முதலாவது என்ன சமம்? கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படாத படைப்பு. மூன்றாவது, எந்த நாட்டில் பெண்கள் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? நாலாவது, தமிழ் மொழி தவிர்த்து பிற மொழிகளுக்கு முதன் முதலில் இசையமைத்தவர்? விஸ்வநாதன். சொல்றீங்க, பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: கண்கள் மூட முடியாதது பாம்பு, புலி, சிங்கம், முயல். பாம்பு. அப்ப புலிப்பார்வை என்று சொல்லுவாங்களே, என்ன சார் சொல்றது அப்படின்ற? அப்ப சொல்லுவாங்க புலிப்பார்வை என்று. புலியும் கண் மூடாதபடியே தானே அப்படி சொல்றாங்க, புலிப்பார்வை என்று.
1: அதென்னன்னு தெரியாது.
0: சரி, விடை வருவோம். நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருப்பார். வணக்கம். சதீஷ் நிலமா பெண்.
1: நான்
0: நிலமாகவே இருக்கின்றோம் சதீஷ். சரி, கூறுங்களா அப்பம். கேள்வி சொல்றதா பெண்? இரண்டு கைகளாலும் மாணவர்களுக்கு எழுத பயிற்சி அளி நாடுகளில் அமெரிக்காவும் இணைந்துள்ளது, முன் வந்துள்ளது, கூற்று சரியா தவறா?
1: பிள்ளைங்களா?
0: சரியா. கடவுள் என்ற சொல் பயன்படுத்த படைப்பு சிவசரித்திரம், முருகன் காப்பு, திருக்குறள், அறநெறி. அறநெறி என்றீங்களா? மூன்றாவது, எந்த நாட்டில் பெண்கள் ராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? பாகிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல். நாலாவதாக, தமிழ் மொழி தவிந்து பிற மொழி படங்களுக்கு முதலில் இசையமைத்தவர்? டிமான், ரகுமான், விஸ்வநாதன், வித்யாசாகர்.
1: விஸ்வநாதன்.
0: நிறைவாக என்ன கேட்டு நான் கண் மூட முடியாதது? பாம்பு, புலி, சிங்கம், முயல். பாம்புன்றீங்களா நீங்க? நன்றி சதீஷ், முன்ன சந்திப்போம். நன்றி, நன்றி. வணக்கம் டீச்சர். அதுவும் கூட புள்ள
2: என்ன? வணக்கம்.
0: நிலமா?
2: ஓ, நாங்க நல்ல, நீங்க?
0: நாங்களும் நிலமாக இருக்கிறோம். வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: நன்றி, நன்றி. நாங்க வழியில நிக்கிறோம், அப்புறம் ரெண்டு பேரும் உண்டா நிக்கிறோம். அதான்
0: சரி. ஓகே ஓகே ஓகே. கவனம், வெயிலுக்கு கடந்து போவீங்க. முதலாவது தவறு,
2: ரெண்டாவது திருக்குறள் ஓடர்ல சொல்றேன்னு தெரியாது.
0: சரி சொல்லுங்க. வர
2: இஸ்ரவேல், மற்றது விஸ்வநாதன், மற்றது பாம்பு.
0: பாம்புன்றீங்களா நீங்களும்?
2: பாம்புன்றேன்.
0: சரி ஓகே. கவனம், வெயிலுக்கா கண்ணா நினைக்காதீங்க. ஓகே,
2: நன்றி, நன்றி.
0: வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் ஜியா நடேசன், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ்.
0: நல்லமா ஜியா நடேசன்?
3: நல்லமா இருக்கிறேன்.
0: கண்ணலா காணையில
3: பாம்பு.
0: நன்றி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம். நேரம் நினைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ், கிருஷ்ணாராம், பத்மினி, கமலாந்தன்.
0: நலமா?
4: நலமா இல்ல, நீங்களும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு. முதலாவது தவறு, ரெண்டாவது திருக்குறள், மூன்றாவது இஸ்ரேல், நாலாவது கேள்வி இருக்க முடியும், எனக்கு விளங்க இல்ல.
0: தமிழ் மொழி தவிர்ந்து பிற மொழி படங்களுக்கு முதல் முதலில் இசை அமைத்தவர்? ரகுமான், விஸ்வநாதன், வித்யாசர்.
4: வித்யாசர் இல்ல, விஸ்வநாதன் சொல்லுவோம். வித்யாசாகர் அங்கால ஹாலிவுடுக்கும் இதொண்டி இருக்கிறார். ஆனா
0: ஹாலிவுட் வந்து எந்த மொழியில உங்களுக்கு வருகின்றது?
4: விளங்க இல்ல.
0: ஹாலிவுட் வந்து எந்த மொழி?
4: அது வேற மொழி. இது தமிழ் மொழி. என்ன?
0: தமிழ் மொழி தவிர்ந்து பிற மொழி படங்களுக்கு முதல் முதலில் இசை அமைத்தவர்?
4: வித்யாசாகர் வந்து ஹாலிவுட். அதுக்கு தான் ஹாலிவுட் எந்த மொழி என்று எனக்கு தெரியாது.
0: ஹாலிவுட் வந்து என்னன்னு சொல்லுவோம். சரி, நான் உதவி செய்த சொல்லுவார்கள். நான் பிற சொல்றேன்.
4: வித்யாசாகர் தான் இதாண்டி இருக்கிறார். வித்யாசாகர் பாம்பு
0: எதை போடுற உங்களுக்கு?
4: எதுக்கு? நாலாவதுக்கோ? அதுதானே. அந்த கேள்வி இருக்கா விவரமா சொல்லுங்க, எனக்கு அது விளங்க இல்ல.
0: தமிழ் மொழி தவிர்ந்து, அதாவது எங்களுடைய தாயக மொழி தவிர்ந்து ஏனைய மொழிகளுக்கு, அதத்தான் பிற மொழிகள்ன்றது. ஏனைய மொழிகளுக்கு எல்லா மொழிகளும் அடங்கும். அப்ப அந்த மொழிகளுக்கு வெளிவந்த படங்களுக்கு முதல் முதலில் இசை அமைத்தவர்? இதை விட இலகுவாக கேள்வி தான் நான் சொல்லி தரமா.
4: நான் அதுக்கு வித்யாசாகர் சொல்றேன்.
0: நன்றி, முன்னு சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அது பத்மினி அவர்கள் அவர்களை தொண்டு. வதனி?
5: வணக்கம்.
0: நலமா?
5: நலம், நலம். நீங்களும் அப்படியே நலமா இருக்கிற வேண்டி கொண்டு நான் முதலாவது தவறு சொல்றேன்.
0: ஓகே, என்ன நீங்க கரைக்கிற கிழக்கு விளங்குது இல்ல? இப்ப கேக்குது. நீங்க நடந்து நடந்து கதைக்கிறீங்களா போல இருக்கு.
5: தமிழ் மொழி பாம்பு

0: சரி என்று சொல்கிறேன்.
1: ஓகே. கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படாத படைப்பு சிவசரித்திரம், முருகன் காப்பு, திருக்குறள், அறநெறி.
0: சிவசரித்திரம்.
1: ஓகே. எந்த நாட்டில் பெண்கள் ராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? பாகிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல். ஓகே. தமிழ் மொழியை தவிர்ந்து பிற மொழி படங்களுக்கு முதன் முதலில் இசையமைத்தவர் டி இமான், ஏ ஆர் ரகுமான், விஸ்வநாதன், வித்யாசாகர். ஓகே. கீழ்வரும் நாட்டில் கண் மூடாதது பாம்பு, புலி, சிங்கம், முயல். ஆமாம்,
0: பாம்பு.
1: பாம்புன்றீங்களா? நன்றி ரோசாலி, முன்ன சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது ரோசாலி. ரோசாலியை தொடர்ந்து வந்திருப்பவர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ், நான் ராதா கதைக்கிறேன். எப்படி நிலமா இருக்கிறீங்களா?
1: ராதா, நான் நல்ல, நீங்க நிலமா?
2: நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு. முதலாவது தவறு என்று சொல்றேன்.
1: ஓகே.
2: ரெண்டாவது திருக்குறள், மூன்றாவது இஸ்டேல், நாலாவது விஸ்வநாதன், அஞ்சாவது பாம்புன்னு சொல்றேன்.
1: அஞ்சாவது பாம்பு. அப்ப நீங்களும் புளிப்பாரு நம்ப இல்ல. நான் நல்லதுக்கு காலம் இல்லைன்ற. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். வைபருடாக வந்திருக்க கமலவணியை வரவேற்றுக் கொள்கிறேன். நலமா?
3: வணக்கம் கணேஷ்.
1: நலமா கமலவணி?
3: நாங்கள் நலம். நான் வாட்ஸ்அப்ல நின்றனா என்ன தள்ளி போட்டனம்
1: என்ன? அதுக்கு தான் கொஞ்சம்
3: நின்றனான் இவ்வளவு நேரம். அப்புறம் தள்ளி தான் நான் பெஞ்சு டிரைவருக்கு வந்தேன்.
1: அதுக்காக தான் எங்களை மாதிரி கொஞ்சம் உடம்ப பெருப்பமா இருக்கிறோம். என்ன தள்ள முடியும்? நீங்களே என்ன மெல்லிசா இருக்க நீங்க?
3: அதுதானே மொத்தமா வர
1: என்ன என்ன மாதிரி சும்மா ஒரு 60-70 கிலோல நின்றீங்கண்டா?
3: சொல்லுங்க.
1: போய் பாம்பு விக்கிற கடை இருக்கும், பிடிச்சு பாருங்க பாம்புக்கு கண்ணு இருக்கா இல்லையா? மூடுதா மூடு இல்லையாண்டு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பாருங்க கடைக்கு. உதவி செய்தாலும் பிரச்சனை பேசுறீங்க. நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
1: பிரேமாக்கா வந்து போய் கொண்டிருக்கா. நன்றி, வணக்கம்.
3: நன்றி,
1: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்.
1: புங்கியூர் ராஜா. சத்தம் குறைவாக இருக்கின்றது.
4: சத்தம் குறைவா இருக்கா?
1: இப்ப சரியா இருக்கின்ற.
4: இப்ப சரியா.
1: நலமா?
4: நலம் நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்காரு?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நன்றி ராஜா.
4: முதலாவது கேள்விக்கு தவறு.
1: ஓகே.
4: திருக்குறள்.
1: ஓகே.
4: இஷ்டவேல்.
1: ம்ம்.
4: மற்றது மிஸ் விஸ்வநாத போடுங்க.
1: ஓகே.
4: மற்றது வந்து பாம்பு.
1: பாம்பு. நன்றி ராஜா, மணி சந்திப்போம்.
4: நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி, வணக்கம். அது புங்க ராஜா அவர்களை தொடர்ந்து 6666 வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
5: வணக்கம், நான் ரமேஷ் கதைக்கிறேன்.
1: ரமேஷ், வரவேற்றுக் கொள்கிறேன். நலமா?
5: நன்றி, நல்ல சுகம். நீங்கள் எப்படி?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி,
5: நன்றி. என்னுடைய விடைத்தேர்வுகள் இலக்கம் 1 வந்து பிழை.
1: ஓகே.
5: 2 வந்து திருக்குறள்.
1: 3
5: வந்து இஸ்ரேல். 4 வந்து எம்எஸ் விஸ்வநாதன்.
1: ஓகே.
5: 5 வந்து பாம்பு சொல்லி பார்க்குறேன்.
1: நீங்கள் வீட்டில் இப்படி பிடித்த அமைதியாக கேட்குறீங்களா?
5: கூடுதலாக அமைதி விரும்புறது கூட பேசுகிறோம் அப்படித்தான்.
1: சரி, வரவேற்றுக் கொள்கிறேன். நல்லம். நன்றி, நன்றி,
5: நன்றி,
1: நன்றி. பைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம். ஜெயந்தி மாலா, வரவேற்றுக் கொள்கிறேன். நிலமா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த மாதிரி உஷாரா இன்றைக்கு கொண்டாடுறது சந்தோஷத்துல.
6: சந்தோஷமாக இருக்கு.
1: சாப்பாடு சாப்பிட்டு

0: प्रकाश है
1: இன்னைக்கு
2: ஒரு கல்யாணம் கூட உண்டு அப்ப அந்த கொண்டாட்டத்துக்கு போகணும்.
1: சரி
2: சொல்லுங்க.
1: முதலாவது தவறு, இரண்டாவது திருக்குறள், மூன்றாவது நாலாவது விஸ்வநாதர், அஞ்சாவது பாம்பு.
2: அப்ப நீங்களும் புலிப்பறவை நம்பல?
1: இல்ல.
2: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம்
2: தேவி.
3: ஓ
2: நலமா?
3: ஓ நாங்க நலம். நீங்க?
2: நான் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
3: வந்து எனக்கு கொஞ்சம் பாருங்களா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல
2: அதுக்கு என்ன
3: சாப்பாடு
2: சரி சொல்லுங்க. பிரேமாக்கா பேச போறோம். கண்ணீர் வந்து வந்து
3: போய்கொண்டிருக்கிறது. முதலாவது தவறு சொல்றேன், மற்றது திருக்குறள், மற்றது இசை, நாலாவது விஸ்வநாதன் தான் என சொன்ன இருக்கேன்.
2: சரி,
3: மற்றது பாம்பு.
2: பாம்புன்றீங்க நீங்களும் புள்ளிப்பாரு நம்ப என்ன செய்யல. ஓகே, நன்றி.
3: பாப்பம் இருக்க.
2: நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
2: சரி, பிரேமாக்கா எடுத்துட்டு வாட்ஸ்அப் ஊடாக வந்து. பிரேமாக்கா வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
2: பிரேமாக்கா கன்னதரம் வந்து வந்து போயிருந்தீங்க என்ன?
4: ஆமா,
2: உங்களை தள்ளி விழுத்தீங்க. கமலவணி தானே? வா பேசுங்க.
4: இனியும்
2: வந்து வந்து போய்
4: கொண்டிருக்கிறேன். மூன்றாவது இஸ்ரேல், நாலாவது யார சொல்லுவோம், எம்எஸ்வி சொல்லுவோம்,
2: ஓகே,
4: விஸ்வநாதன்,
2: ஓகே,
4: அஞ்சாவது பாம்பு.
2: பாம்புன்ற நீங்கள? ஓகே, நன்றி
4: நன்றி
2: நன்றி பிரேமா, முன்னு சந்திப்போம், நன்றி. சரி, இப்போ பிரேமாவை கட் பண்ணாதான் ஜெனி வந்து கொண்டிருக்கிறா. ஜெனி வந்து வந்து போகிறீங்க, நான் இணைப்பு வருதில்லை. அடுத்தது வைபருடாக வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம் கணேஷ்.
2: குணநாயகி.
5: முதலாவது திருக்குறள், மூன்றாவது இஸ்ரேல், நாலாவது விஸ்வநாதன், அஞ்சாவது பாம்பு.
2: அப்ப நீங்களும் புலிப்போ? ஏன் அந்த புலி இனிமே புலிப்பார் வேண்டும் சொல்லக்கூடாது?
5: புலிப்பார் வேண்டும் சொல்லக்கூடாது. பாம்பு தான் கண்ணை மூடு
2: மூடுறே இல்ல. சரி,
5: மூட முடியாது அதுக்கு.
2: சரி, நன்றி, முன்னு சந்திப்போம். நன்றி
5: நன்றி.
2: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ்.
2: வதனா?
6: ஆமா.
2: நலமா?
6: முதலாவது திருக்குறள், மற்றது பெண்கள் ராணுவத்தை கட்டப்படுத்துற இஸ்ரேல், தமிழ் மொழி அதுக்கு வந்து எம்எஸ்வி என்றன்,
2: முயற்சிக்கு முதலில் பாராட்டுக்கிட்டீங்க.
7: எனக்கு
2: தனிப்பட்ட முறையில கோபம் இல்லையா? எனக்கு கோபம் இருக்குங்கல்ல.
5: திருக்குறள், மூன்றாவது ஸ்ரீல், நாலாவது எம் எஸ் விஸ்வநாதன், ஐந்தாவது பாம்பன்றே குறிப்பார்க்கின்றேன். நன்றி.
2: விஸ்வநாதன் தான் நீங்களும் சொல்றீங்களா?
5: அன்று குறிப்பார்க்கின்றேன்.
2: சரி பாப்பம், நன்றி.
5: அனுபவம் சொல்லிய கீதுகள் எல்லாத்தையும் கேட்டு
2: சொல்லிக்கொள்ளா இருக்கு. நன்றி, வணக்கம். சரி, வைபருடாக வந்திருப்பார். வணக்கம், வணக்கம் சரோஜினி. வைபருடாக இணைந்திருக்கிறீங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒரு தரம் வைபருடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம், வைபருடாக வந்திருப்பார். வணக்கம்,
0: வணக்கம் கணேஷ்.
2: வணக்கம்.
0: வணக்கம், நான் திருமதி ராணி சம்பந்த கதைக்கிறேன்.
2: வரவேற்றுக் கொள்கின்ற நிலமா?
0: நான் நிலமா இருக்கிறேன். உங்களோட முதல் முதல் கதைக்கிற சந்தர்ப்பம்.
2: லீவ்ல நிக்கிறீங்களா?
0: சென்னைக்கு
2: மேல வெளியில வேலையா
0: இல்ல? மகன் போயிடுவோம், வேற இல்ல
2: மகனோட.
0: சனி ஞாயிறு அநேகமா கொஞ்சம் பிஸி, அதோட தமிழ் பாடம் பாடம் சொல்லி கொடுக்குறோம். அது
2: நீங்களும் படிப்பீங்களா? அப்ப உங்க தமிழ் மொழி அந்த எக்ஸாம் மாதிரி செய்யற விழாவில் வந்து?
0: இல்ல இல்ல, அதுக்கு இவைக்கு இது எப்படி இல்ல, அது என்னன்னு சொல்லிச்சுன்னா இவ எல்லாம் இந்த தொண்டுமே தெரியாத ஆக்களுக்கு, ஆரம்பமே தெரியாத ஆக்களுக்கு,
2: ஆரம்பத்துல இருந்து போனா தான் அதை செய்யலாம். அம்மாதான்.
0: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி
2: கொடுப்பேன். செய்ய போற அளவுக்கு இருக்குன்னா தெரிஞ்ச
0: ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் தானே. 41 வருஷம் இருக்கிறாங்க, மேனேஜ் பண்ணலாம்.
2: 41 வருஷம் எப்படி போகுன்றது? நீங்களா நிக்கிறீங்க லைன்ல? ஆக்கள் இல்ல, ரெண்டு தான் காய்ச்சி
0: கொண்டிருக்கோம்.
2: 41 வருடம் ஜெர்மன்ல எவ்வாறு போயிருந்தது உங்களோட பாடு?
0: இப்படி நான் ஹோம்ல வேலை செய்தது, படிச்சு ஹோம்ல வேலை செய்தேன். அதோட 95ஆம் ஆண்டு லைசன்ஸ் எடுத்தேன். அப்ப அது அதுக்கு பிறகு ஹோம்ல வேலை செய்தேன். ஆனா கொஞ்சம் பயத்தால கொஞ்சம் விட்டு விட்டு இடைக்கிட போறது, இடைக்கிட நிக்கிறது. அப்படி
2: அந்த வயது மூணாக்களை பாக்குறதும் கூடுதலாக செய்வாங்க ஜெர்மன்ல? என்ன
0: கூட நல்ல வேலை மாதிரி கஷ்டம். அதுவும் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த இறந்தவைய பாக்குறது எனக்கு கொஞ்சம் பயம் மாதிரி,
2: கடக்கடவுளையா
0: அதுதான் கொஞ்சம் பயப்படுத்தினது. அப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி, ஆனா விருப்பம், அது சரியான விருப்பமான ஒரு என்னன்னு சொல்ற விருப்பமான ஒரு வேலை.
2: கூடுதலாக நான் பார்த்திருக்கிறேன் ஜெர்மன்ல எம்ம மக்கள் அந்த வேலைதான் கூடுதலாக செய்கின்றார்கள். எல்லாத்தையும் மேக்டோனாஸ் இளம் தலைமுறையினர் நல்ல வேலையில இருக்கின்றார்கள். எம்ம அந்த பழைய காலத்துல வந்த மக்கள் கூடுதலாக இவ்வாறான வேலைகள் செய்கின்றார்கள்.
0: ஆமா, மற்றது நான் வந்து அந்த என்லாமிஷ ஹெல்ஃபர்ன்னு சொல்லி, அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, காசு இல்லாமல் உதவி செய்யறது, காசு வாங்குறீங்க ஒருதர்கிட்டே. அந்த
2: அப்படியா
0: லீப்ரான்னு சொல்லி, கால்ல வருத்தம் வர அவைக்கு வந்து உதவி செய்யறது. மற்றது ஒரு கடையில வேலை செய்து அவைக்கு அந்த காசை சேர்த்து உக்ரைன், மற்றது இப்ப அந்த கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு, அப்படி அந்த கஷ்டப்பட்ட ஆப்பிரிக்கா நாடுகள் அதுகளுக்கு கொடுக்கறது. மற்றும் இப்படியானது கொஞ்சம் அந்த தெரியாது, அந்த வெளியில் வெளியில உதவிகள் செய்து கொடுக்கறது கூட மாதிரி, அப்ப டைம் கிடைக்கிறது குறைவு. அப்படி இருந்தும் வானொலியில பங்கு பற்றி கொண்டிருப்போம். ஆனா உங்களோட தான் நான் நம்பாம இருக்கிறேன்.
2: நான் கேட்கறேன், நான் கூட குரல் கேட்பேன் கூடுதலாக.
0: நன்றி,
2: சந்தோஷப்படுறேன்.
0: கவிதைகள்
2: தெரியும் தெரியும் கேட்கறேன். நான் கூட புத்தகம் இங்கேயும் இருக்குதானே பாத்துனா.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, புத்தகம் வந்து ஒரு நானா வெளியிட்டது ஒரு ஆறு ஏழு புத்தகம் எட்டது. ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டிருக்கும் எங்களோட கவிதைகள். ஒவ்வொரு மாதமும் மற்றது ஒவ்வொரு கிழமையும் ரெண்டு கவிதை அனுப்பி கொண்டிருப்பேன் லண்டன் டைம். அதுக்கு வந்து அது வந்து பேருந்து நான் ஆக்களுக்கு கொடுப்பேன் என்னன்னு சொல்லி சொன்னா. அவை நான் செவ்வாய்க்கிழமையில ஜெர்மன் கேர்ல பாட்டு படிக்கிறதுல இருக்கிறேன். அதுவும் ஒரு பத்து வருஷமா செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 50 பேரு கிட்ட படி பாடல் போன மாதம் வந்து நாங்க ஹம்பர் கண்ட இடத்துல போய் பாடினோம் அங்கவே. அப்படி ஜெர்மன் மொழி கான்சர்ட்ல பாடக்கூடியதா இருந்தது.
2: அப்ப நாளைக்கு எங்க போறீங்க? அப்ப தீருக்கு ஹம்பர்
0: போகத்தான் இருக்கிறோம். கடவுளின் செயல் தானே, அதெல்லாம் கடவுளின் செயல்
2: தானே. பாப்போம், பிரேக்ல போவோமா?
0: ஆனா எனக்கு உண்மையில எனக்கு இந்த உங்களோட கதை கோணுன்றதுக்காகத்தான் நான் முக்கியமா.
2: நன்றி நன்றி நன்றி.
0: உண்மையில சரியான சந்தோஷமா இருந்தது என்னன்றா, நான் உங்களை ஒரு முறை தான் கண்டு கதைச்சிருக்கேன், ஒரு முறை தான் கதைச்சிருக்கிறேன்.
2: ஆமா, ஒன்று கூட இல்ல கண்டிருப்போம்.
0: இல்ல இல்ல நட்சிந்த
2: நான் உங்களை நேரா சந்திச்சேன். நான் ஜெர்மனி
0: வந்த நீங்களா?
2: ஆமா
0: இங்கயா?
2: ஆமா, ஒன்று கூடலுக்கு வந்த நாங்கள்.
0: முதலாவது தவறு, ரெண்டாவது திருக்குறள், மூன்றாவது வந்து இஸ்ரவேல், நாலாவது வந்து விஸ்வநாதன், அஞ்சாவது வந்து பாம்பு. ஆனா நீங்க இப்ப கேள்விய சொல்லீங்க, எனக்கு அது சரியோ புள்ளையோ வந்து சிந்திக்க. நான் நினைமா கேள்விக்கு மறுமணி தேடித்தான் சொல்லுவேன். நானும் அந்த மெட்டவிய கொபி பண்றத குறைவு. என்னண்டா எனக்கு தேடல் தான் கூட விருப்பம் மாதிரி, இல்லையண்டா நான் அதுல பங்கு பெற்ற மாட்டேன். கட்டாயம் எனக்கு தேடித்தான் அதுல சரியோ புளியோ எனக்கு அறிஞ்ச அளவுக்கு நான் தேடித்தான் அதுல பதில் கொடுக்க
2: வருவேன். நன்றி,
0: இப்ப கதைக்கிறதுக்காக தான் நான்
2: வந்துருவேன். நன்றி நன்றி, சந்திப்போம். நன்றி நன்றி. அது ராணி சம்பந்தர் அவர்கள். அவர்கள் நீண்ட நாளுக்கு பிறகு என்னோடு நேரடியாக கண்டிருக்கின்றேன். நான் இன்று வானொலி ஊடாக உரையாடி இருக்கின்றேன். சரி, சந்தோஷம். ராஜினி அல்போன்ஸ் நலமா? ராஜினி அல்போன்ஸ் நலமா?
7: வணக்கம் ராஜினி.
2: ஓ, உங்களை தான் கூப்பிடுறோம். நலமா?
7: ஓ, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் இருக்கின்றோம்.
7: எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறி கொண்டு நானும் முதலாவது தவறு.
2: ஓகே,
7: ஒப்பி கழுவத்துக்கும் வாழ்த்துக்கள்.
2: அவன் அனுசனை எல்லாம் முடிஞ்சது, அவர்கள் எல்லாம் மொழியேறிட்டார்கள். தவிக்க முடியாத காரணங்கள் அது வானொலியில சொல்ல முடியாது.
7: சரி சரி,
2: ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
7: இரண்டாவது திருக்குறள், மூன்றாவது நான் ரஷ்யான்னு சொல்றேன், நான்காவது எம்எஸ் விஸ்வநாதன், பாம்பு.
2: நீங்க எக்ஸாம் எழுதிக்கும் இப்படி தான் செய்யறீங்களா?
7: இப்படி மாதிரி தானே உங்களா ஃபெயில்ல இருக்கணும் உங்களா.
2: கடவுளே, நன்றி, முடிஞ்ச சந்திப்போம். நன்றி
7: நன்றி, வணக்கம்.
2: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்
8: வணக்கம் கணேஷ். சரோ பரமேஷ். நலமா இருக்கிறீங்களோ?
2: சரோ நலம். நீங்க நலமா?
8: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நலத்தோட இருக்க வேண்டிக் கொண்டு.
2: ஓகே.
8: முதலாவது தவறு.
2: ஓகே.
8: இரண்டாவது திருக்குறள். மூன்றாவது ஸ்டைல்.
2: ஓகே.
8: நாலாவது விஸ்வநாதன். அஞ்சாவது பாம்பு.
2: அஞ்சாவது பாம்பு. நீங்களும் புலி பறவையில் நின்றீங்க. அப்ப நன்றி சரோ, முன்ன சந்திப்போம்.
8: நன்றி, வணக்கம்.
2: பாமக காணையில நீரமாகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என் கேள்விக்கு என்ன பதில். கலையை நேரம் சரியாக 11:52, அக்கியராஜ்யத்தில் 10:52. தாயகத்தில் மதியம் 3:22. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01:42, 05:41, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் பிரேமா, வணக்கம்.
10: வணக்கம் கணேஷ், நலமா இருக்கீங்களா?
2: கடவுளே, நான் நலம், நீங்க நலமா?
10: தள்ளிவிடுத்துறியான்னு
2: சொல்லி காடாவுளே நலந்தானே?
10: ஓ நலமா இருக்கு.
2: சும்மா வந்து சேர்ந்ததுக்கு நன்றி. சந்திப்போம், புடைக்குள்ள போமா?
10: ஓ முதலா திருப்பி
2: நான் உங்களோட கதாச்சி கதாச்சி கமலவணிய கடை நம்ம பேரழி போட்டிருக்கிறேன் திருப்பியும் என்ன
10: முதலாளி திருக்குறள்,
2: ஓம்
10: இஸ்டேல்,
2: ஓம்
10: மற்ற எம்எஸ் மற்ற பாம்பு.
2: ஓகே, அப்புறம் சந்திப்போம். நன்றியா, சந்திப்போம்.
10: ஓகே,
2: நன்றி,
10: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சரி நேர்களே, நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். நேரமும் நெருங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு கைகளாலும் மாணவர்கள் எழுத பயிற்சி அளிக்கும் நாடுகளில் அமெரிக்காவும் முன்வந்துள்ளது. இக்கூற்று சரியா தவறா? நிச்சயமாக தவறான பதில். நிச்சயமாக ஜப்பான் தான் இந்த அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த பழக்கங்களை பாடசாலையில் பயின்று வருகின்றார்கள். இரண்டு கைகளாலும் எழுத பழக்க உண்டு. கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படாத படைப்பு சிவசரித்திரம், முருகன் காப்பு, திருக்குறள் அறநெறி. திருக்குறள் சரியான விடை தெரிவாக அமைந்திருக்கின்றது. எந்த நாட்டில் பெண்கள் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? பாகிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல். சரியான விடை தெரிவு இஸ்ரேல். தமிழ் மொழி தவிந்து பிற மொழி படங்களுக்கு முதல் முதலில் இசை அமைத்தவர் டி இமான், ஏ ஆர் ரகுமான், விஸ்வநாதன், வித்யாசாகர். விஸ்வநாதன் என்று சொல்ல எனக்கு ஆசைதான், ஆனால் சரியான விடை தெரிவாக வித்யாசாகர் அமைகின்றார். கீழ்வருவற்றில் கண்கள் மூட முடியாதது? பாம்பு, புலி, சிங்கம், முயல். இக்கேள்விக்கும் பாம்பு என்று சொல்ல ஆசைதான், ஆனால் புலி பறவை என்று சொல்லலாம், ஆனால் சரியான விடை தெரிவாக பாம்பு அமைகின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் மணித்தியால செய்திகளோடு காத்திருக்கும் தர்சனாவுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் இடம்பெற்ற ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு, தொடர்ந்தும் முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-928-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே பிடிஎஸ் சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-928-5858
1: சுவிஸிலே பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH.

வணக்கம். இது பிரான்ஸிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஒன்றை வழங்குமாறு தமிழ் கட்சிகளின் பிரதிகள் உத்தியோகமாக கோரிக்கை விடுத்துள்ளார்கள். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான நேற்றைய தினம் புதிதாக ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு எலும்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. வெளிநாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் தமது சேவைக்காலம் முடிவடைந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்களின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் முதலீடுகளுக்காக செயற்திட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவித்திருக்கிறார். சீனா இலங்கையின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு. எதிர்காலத்திலும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா தயாராக உள்ளது. இலங்கை மக்களின் அன்பை மறக்க முடியாதது. இலங்கை எப்போதும் தனது இரண்டாவது தாய்நாடு போன்றது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் கீ சென் கோங் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரியாவுக்கு எதிராக அரசாங்க பிரதிநிதி அசித நிரோசன எகோட விதான நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை, ஆதாரமற்றவை மற்றும் தீய நோக்கத்துடன் கூறப்பட்டதாக அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இயலாமையும் பொறுப்பற்ற செயற்பாடுமே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு காரணமாகும். அதனால் மனச்சாட்சி கிடங்க நீதி அமைச்சருக்கு தொடர்ந்தும் அந்த பதவியில் இருக்க முடியாது. அதே நேரம் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதில்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சி முற்றாக ஜனநாயக விரோத செயல் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாதத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார். கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகதி எக்னிகோட விவகாரத்தில் வழக்கின் நான்காவது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் என்ற தவேந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பெறுவதற்கு கொழும்பு மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று அனுமதியை வழங்கியிருக்கிறது. அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அரசு பொறுப்பேற்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்யலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் பாறை விழுந்ததில் கார் நசுங்கி 13 பேர் ஸ்தலத்திலே பலியானார்கள். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் குற்றச்செயலாக கருதும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பக்ரேச்சில் 7 வயது சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த நபருக்கு போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனையை நேற்று விதித்துள்ளது. உலகில் வாழ சிறந்த நகரங்கள் பட்டியலில் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் நகரம் முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் டெல்லி 120வது இடமும், மும்பை 122வது இடமும், சென்னை 123வது இடமும், பெங்களூர் 127வது இடத்தையும் பிடித்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலையின் போது வழக்கத்தை விட 5,724 பேர் கூடுதலாக உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. 15 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே பதிவான இந்த அதிகப்படியான உயிரிழப்புகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மொழிகளை ஈரான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சயித் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் இருதரப்பும் மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன.
பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசன் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய படைகள் அறிவித்திருக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவின் ரெதியான் நிறுவனத்துடன் இணைந்து பெட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனிலே உற்பத்தி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் சக ஊழியரை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தலைமை வழக்கறிஞர் கரீம்கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு வயது 56. நியூயார்க் நகர மேயர் சோரான் மம்தானி மற்றும் அவரது மனைவி ராமா ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகளுக்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பு சாவடி மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு 1100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக அவரது மகன் காசிம் கான் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை வேண்டி கோரிக்கை விடுத்திருக்கிறார். பங்களாதேசின் அதிபர் முகமது சாபுதீன் பதவி விலகியிருக்கிறார். தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்காபரோ பவளப்பாறை பகுதியில் பிலிப்பைன்ஸ் மீன்வளத்துறையின் 2 ரோந்து கப்பல்கள் மீது சீன கடலோர காவல் படையினர் நேற்று சக்தி வாய்ந்த நீர்ப்பிரங்குகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மலேசியாவின் சிலங்கூர் மாநிலத்தில் மொத்த விற்பனை சந்தையில் பெரிய அளவில் தீ மூண்டிருக்கிறது. துருக்கியில் எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட ஒஸ்குர் ஒசல் புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கியிருக்கிறார். பைட்டான்ஸ் நிறுவனத்தின் சமூக ஊடக தளமான டிக்டாக் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இணைய தீமையை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சர்வதேச மாணவர்களுக்கான F1 விசா விதிகளில் மிக முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இது செப்டம்பர் 15 முதல் முழுமையாக அமலுக்கு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் யாழ்ப்பாணம் மலையகம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த கரப்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான சினேகபூர்வ கரப்பந்தாட்ட போட்டியை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இலங்கை பிரீமியர் லீக்கில் நடந்ததாக கூறப்படும் போட்டி நிர்ணயம் தொடர்பான விசாரணையில் சர்வதேச கிரிக்கெட் சபை என்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு தனது ஈடுபாட்டை அதிகரித்திருக்கிறது. அசஸ் டெஸ்ட் தொடரை இந்தியாவில் நடத்த வாய்ப்பிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகளின் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஜப்பானில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியின் T20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை அணிகள் நேரடியாக நோக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளன. கிளாஸ்கோ 2026 பொதுநிலவாய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான பரா குறைவார வலு உயர்த்தி பிரிவில் நைஜீரியாவின் எஸ்தர் என்போர்க்கு புதிய போட்டி சாதனையை நிலாட்டி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்திருக்கிறார். இந்திய செஸ் நட்சத்திரமும் 5 முறை கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வாக பொறுப்பேற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.78 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.96 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.58 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.55 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.47 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணத்தினர், சாசல் காஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelaké VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. முடிந்தால் கண்டுபிடி.
1: ஸ்டக் மியூசிக்.
0: ஆன்மீகளே, இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் ஒரு சில பாடல்களின் இடப்பட்ட வரியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வழமையான தொலைபேசி இலக்கம் 0733 51 41 47 71.
2: ரெடியா மாமே?
0: எமது வைபர் இலக்கம் 0733 689 மணிக்கம் 0733 650 77 27. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 0733 689 86 55 29.
1: ஸ்டக் மியூசிக்.
0: சரி நேர்களே, உங்களுக்காக முதலாவது பாடலின் இடம்பெற்ற வரி உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் என்ன பாடல் அல்லது அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்றது முதலாவது பாடலின் இடம்பெற்ற வரி உங்களுக்காக.

0: சரி, இதுதான் முதலாவது பாடலின் இடப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடலுக்காக முதலாவது அழைப்பை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவி. எல்லாம் பாடகையா போயிட்டீங்க இப்ப? பாடகையா வந்துட்டீங்க? பாடல் டக்குன்னு கண்டுபிடிக்கீங்க. என்ன பாடல் சொல்லுங்க? பாடல சொல்லுங்க.
1: பாட்டு வந்த கரிச காட்டு பூவை அவரை கண்டா சொல்வாயா?
0: என்ன என்னன்னு சொன்னீங்க?
1: கரிச காட்டு பூவை அவரை கண்டா சொல்வாயா? அந்த பாட்டு.
0: சரி பாப்போம். பொறுத்திருந்து கேட்டுக்கிறீங்களா அந்த பாடல்?
1: நன்றி,
0: வணக்கம். சரி வந்திருக்கோம். ஜெனியை பாப்போம், கேட்டு பாப்போம். ஜெனி நீங்க சொல்லுங்க.
2: இந்த படம் கரிசல் பாடல் கரிசல் காட்டு பெண்ணே என் அவளை கண்டாயா என்ற பாடல்.
0: கரிசல் காட்டு பெண்ணே. ஓகே.
2: ராஜா 2002 படம். நடிகை யோதிகாவும் அஜித்தும் நடிச்ச வீரன். பாடகி சித்ராவும் சோடியா பாடினதும் மெத்தவிட்ட பேர் எனக்கு ஒளிவா தெரியல. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெனி. நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். சரியாக தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம். சுகமாக இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நேர்களே, நீங்கள் இணைப்புகளில் மிக விரைவாக இணைந்து கொள்ளும் பொழுது அடுத்தடுத்த பாடல்களும் உங்களுக்காக ஒளிபரப்ப காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி.
4: கரிசல் காட்டு பெண்ணே.
0: அது நீங்களும் சொல்றீங்களா?
4: ஆமாம்.
0: நன்றி ரோசாலி. நன்றி நன்றி.

நேர்களே, நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு சில பாடல்களின் இடப்பட்ட வரியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதலாவது பாடலின் ஆரம்ப வரியை கிட்டத்தட்ட சரியாக கண்டுபிடித்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் தேவி அவர்கள். தேவி தனராஜ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர்களைத் தொடர்ந்து ஜெனி அவர்கள், ஜெனியை தொடர்ந்து ஜோகேஸ்வரி அவர்கள், அவர்களை தொடர்ந்து ரோசாலி, அனைவரும் பாடல்களை சரியாக கண்டுபிடித்து திரைப்படம் ஆண்டு வெளிவந்த ஆண்டு அனைத்தையும் சரியாக கண்டுபிடித்திருந்தார்கள். அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது முதலாவது திரைவான பாடல்.

2002 வெளிவந்த ராஜா திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசைகளுக்கு, எஸ் ஏ ராஜ்குமாரின் வரிகளுக்கும் சின்ன குயில் சித்ராவோடு சேர்ந்து மாணிக்க விநாயகம் அவர்கள்.

0: நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் காதல் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழ் ஒலியில்.

நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சில பாடல்களின் இடம்பெற்ற வரியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்ல பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது இரண்டாவது பாடலின் இடம்பெற்ற வரி உங்களுக்காக.

0: சரி, இதுதான் இரண்டாவது பாடலின் இடப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்பு ஆகி இருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பத்தில் வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: ஓம் தேவி. என்ன சமையல் நடக்குது வீட்டுல?
1: தெரிய
0: முடியுங்கோ பாடல
1: மேரிகடியில ஒரு பார்சல் வரும். அப்ப
0: சாப்பிடுவோம்.
1: நன்றி
0: நன்றி ஜெனி, நீங்க சொல்லுங்க. அப்போ
2: படம் பாடல் அன்புள்ள மன்னவனே என் ஆசை காதலியே. படம் மேட்டுக்குடி 96 வந்த படம். தயாரிப்பு செல்வகுமார், மற்றது பாரதி, திரைக்கதை வசனம் சுந்தர்சி, பாடியவர்கள் சுவர்ணலதாவும் மனோவும்
0: மனோவும் சுவர்ணலதாவும் நானும் நினைக்கின்றேன். பாப்போம் என்ன. சரி, அந்த உங்களோட பூனைக்குட்டி நீங்கள் வீட்டுல வச்சுக்கல பூனைக்குட்டியா?
2: நாங்க வீட்டை வச்சிருந்த பூனைக்குட்டி தான், நான் தற்போது
0: இல்லை பண்ணிட்டேன். நன்றி ஜெனி, முன்ன சந்திப்போம். நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் ஒரு சில பாடல்களின் இடப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பாடலில் ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். கலைய நேரம் சரியாக 12:30. ஐக்கிய ராஜ்யத்தில் 11:30. தாயகத்தில் மாலை 4:00. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக நினைவுபடுத்துகின்றார்கள்.
3: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஓர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.

நேர்கள் இணைந்திருப்பது டி ஆர் டி தமிழ் ஒளியில் முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்பி இருக்கின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலுமே மதுபாலம் என தொலைபேசி இலக்கங்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோசாலி, நீங்க சொல்லுங்க. அப்போ அது இப்ப படிச்ச பாட்டு, முதல் பாட்டு பாட்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? அன்புள்ள மன்னவன் என்று சொல்ல போறீங்களா?
1: தெரியல.
0: கேக்கல அந்த பாடல். சரி, மீண்டும் நான் அன்புள்ள மன்னவன் அந்த பாடலாம் ஒளிபரப்பாக இருந்தது. சரி, அடுத்த பாடலோடு இணைந்து கொள்ளுங்க ரோசாலியா.
1: நன்றி.
0: ரோசாலி.

0: நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் காதல் பாடல்களுக்கு அனுசனையாக வழங்க இருக்கின்றார்கள்.
1: எம்எவர் நிறுவனமான பல் செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன்.

0: உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா பிரியா வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலும் இதற்கு தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: அந்த வகையில் நினைப்பில் காத்திருப்ப வணக்கம்.
2: நாங்களும்
3: ஒன்றாக
2: சேர்ந்து சாப்பிடுவது சந்தோஷம் தானே இந்த நேரங்கள்.
3: நீங்க
2: என்ன சமைச்சீங்க இன்றைக்கு? உடனடியாக போய் வேண்டினாலு
3: பாடல்
2: என்ன பாடல் என்று நாங்கள் பார்த்து விடுவோம். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில். முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை குறிக்கொண்டு வருகின்றது மூன்றாவது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக.

0: இதுதான் மூன்றாவது பாடலின் இடம்பெற்ற வரி. இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் திரைப்படம் முடிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலுமே மது தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கலைய நேரம் சரியாக 12:48 அக்கியராஜ்யத்தில் 11:48 தாயகத்தில் மாலை 4:18. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள்.
1: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: அந்த வகையில் என்ன இப்ப என்ன திருப்ப வணக்கம்
1: வணக்கம் தானே
2: தேவிதா இன்றைக்கு என்னன்னு சொல்ற என்னன்னு சொல்ற செஞ்சாரி அடிக்க போறீங்க
1: சரியா தெரியல நான் கிடையில நான் கேட்க முடியா போயிட்டு செலவேச்சு வந்துச்சு
2: ஓகே
1: நதியே அடி நயல் நதியே அந்த பாட்டன்னு சொல்லி பாக்குறேன்
2: சரி ஓகே கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கீங்களான்னு நினைக்கிறேன் பாப்போமா நன்றி தேவி இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை சிறப்பித்து
1: சரி
2: பரவாயில்ல நன்றியா சந்திப்போம்
1: சரி
2: ஜெனி பாப்போம் ஜெனி நீங்க சொல்லுங்க பாப்போம்
3: வணக்கம் நதியே அடி நயில் நதியே அந்த பாடல் படம் வானத்தை என்று நினைக்கிறேன் இந்த பாடலுக்கு இசை எஸ் ராஜா அனுராதா சுரிகிராம் பாடின பாடல் பாடல் ஆசிரியர் விஜய் என்று கூறி பார்க்கின்றேன்
2: என்ன படம் சொன்னீங்க
3: நன்றி ஜெனி எப்படி நீங்க பாடல் கண்டுபிடிக்கிறீங்க அப்ளிகேஷன் வச்சிருக்கிறதே இல்லை வரிக்கு எடுத்து போட்டு பாப்பேன் ஓகே நான் அதான் பயந்து போனேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சரியா பாப்போம் நன்றி ஜெனியா எப்படி நீங்க பாடல கண்டுபிடிக்கிறீங்க அப்ளிகேஷன் வச்சிருக்கிறதே இல்லை வரிக்கு எடுத்து போட்டு பாப்பேன் ஆ சரி எழுதி பாப்பேன் எழுதி தேடுவேன் அழித்து ஓகே ஓகே நன்றி ஜெனியா ஓகே
2: ஒளிபரப்பிய பாடலின் ஆரம்ப வரியை உங்களுக்காக உடனடியாகவே நாங்கள் தருகின்றோம் நேர்களே.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரணாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
3: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1st தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2nd தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 20.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1 மணி, ஐக்கிய ராஜ்யத்தில் 12 மணி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் தொடர்கின்றது.

பாடல். எம்ஆர் பாடல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி சனிக்கிழமை தோறும் 1 மணியிலிருந்து 1:30 வரை எம்மவர் இயற்றி எம்மவர் இசையமிட்டு எம்மவர் பாடும் பாடல்கள். அந்த வகையில் இன்றைய எம்மவர் பாடல் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

எம்மவர் பாடல் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் இன்னிசை இளவரசர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். பாடலை இயற்றியவர் நேரம் சரியாக 1:07 ஐக்கியராட்சியத்தில் 12:07 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்மவர் பாடல். எம்மவர் பாடல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானொலியில் மலரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியிருந்தார் கஞ்சன் அவர்கள். மலைவாசம் இசைப்புகளிலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 1:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:14 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்மவர் பாடல். எம்மவர் இயற்றி எம்மவர் இசையமைத்து எம்மவர் பாடும் பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் 1:00 to 1:30 இடம்பெறுகின்றது. ஜியாட்டி தமிழியல் கேட்டுக்கொண்டிருக்கும் எம்மவர் பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

எம்மவர் பாடல் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் இன்னிசை இளவரசு சுபாஷ் சந்திரன் அவர்கள். பாடலை ஆற்றவர் கோவிலூர் செல்வராஜா அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மாயா ஸ்ரண்டம் அவர்கள். நேரம் சரியாக 1:19 ஐக்கியராஜ்யத்தில் 12:19. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்மவர் பாடல். எம்மவர் இயற்றி எம்மவர் இசையமைத்து எம்மவர் பாடும் பாடல்களை கேட்டுக்கொண்டு

0: ஒலித்த பாடலை கஞ்சன் அவர்கள் பாடியிருந்தார். மலைவாசம் இசை புகழிலிருந்து வெளிவந்த பாடல் அன்புறவர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எம்மவர் பாடல். எம்மவர் பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.
1: மணல் பூத்த கரை மீது அழகழகாய் சித்திரங்கள், அதை சிதைக்க காற்றின் துணையோடு கரைமீறும் கடல் அலைகள்.

எம்மவர் பாடல் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பி என் திவ்யராஜன், சங்கீதா திவ்யராஜன் அவர்கள் பாடலை இயற்றியவர் இழுத்து மகாகவி அவர்கள். புலரும் விலையில் இசைப்பிழையிலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 1:28 மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பாடல். தொடர்ந்து மதிய பிரதான செய்தியை அன்புறவுகள் கேட்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
4: மகாலங்காத்தாலு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
6: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
5: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
5: 10வதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
5: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
8: VT Superstore, Garlagones, Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
8: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள

0: சுவிஸில்
1: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
0: பெறவேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778 920 58 58.
1: சுவிஸிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 1:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:34. மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் புத்தகங்களை விட்டுவரும் நூலகம் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். அம்பாறை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களுக்கும் உள்ளூர் விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கர்ணதிலகா குறிப்பிட்டுள்ளார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் அனுர கர்ணதிலகா தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற போது திகடுமாமல்ல மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் உடுமா அல்லபை விடுத்த வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் வகையிலே அமைச்சர் மேற்கண்டவாறு இதனை தெரிவித்துள்ளார். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் ரத்னமலை விமான நிலையத்தில் இருந்து நடத்தப்பட்ட உள்ளூர் விமான சேவைகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அச்சேவை மீண்டும் ஆரம்பிப்பதன் மூலம் கிழக்கு மாகாண மக்களுக்கு உல்லாச பயணிகளுக்கும் பெரிதும் பயனடைவார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் உதுமா லவை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை தொடர்ந்தே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவின் தேசிய கட்டுமான வல்லுநர்கள் சங்கத்தின் உயர்மட்ட வணிக தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த விஜயத்தின் போது தூதுக்குழுவினர், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரூவன் ரணசிங்க ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான நீண்டகால சுமூகமான உறவுகளை நினைவு கூர்ந்த பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா, உட்கட்டமைப்பு, அபிவிருத்தி, முதலீடு மற்றும் ஆற்றல் மிகு தொழிலாளர்களின் இடம்பெயர்வு ஆகியவற்றில் மேம்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் உறுதியான பொருளாதார நன்மைகளை உருவாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் குறிப்பாக ஹோட்டல் அபிவிருத்தி மற்றும் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு திட்டங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரூவான் ரணசிங்கா விளக்கமளித்தார். ரஷ்யாவின் முன்னணி கட்டுமான நிறுவனங்களைச் சேர்ந்த 24 சிரேஷ்ட பிரதிநிதிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை உள்ளடக்கிய இந்த தூதுக்குழுவிற்கு அண்டோனி மொரோஸ் தலைமை தாங்கினார். இவர்கள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் முதலீட்டு சபை ஆகியவற்றுடன் பல்வேறு முதலீட்டு வாய்ப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மேலும் ரஷ்யாவில் தகுதி வாய்ந்த இலங்கை கட்டுமான வல்லுநர்களுக்கான வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளுடன் தூதுக்குழுவினர் விரிவாக ஆராய்ந்துள்ளார்கள். தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வ கோரிக்கையை விடுத்துள்ளார்கள். அகில இலங்கை

0: மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய ஆறு கட்சிகளை இணைத்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசபுத்திரன் சாணக்கியனால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இம்மாத ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த ஆறு தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களில் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுமி ஒருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட நபருக்கு 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 10 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி வெள்ளிக்கிழமை நேற்று தீர்ப்பளித்துள்ளார். எதிரி நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட சிறுமி இந்த சம்பவத்தினால் கற்பமடைந்து அச்சிறுமியின் அறிவின்றியே அவரை சட்டவிரோதமாக கருக்கலப்பு நிலையத்திற்கு அழைத்து சென்று சுமார் 6 மாத கருவை கலைத்தும் சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பின்னர் ஏமாற்றிய சந்தேக நபர் தற்போது பிரான்ஸ் நாட்டில் தலைமறைவாக உள்ளதாக அறியப்படுவதால் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பித்து நீதிமன்றம் இது குறித்து பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கழகத்திற்கு உடனடியாக தெரியப்பட்டு கட்டளையிட்டுள்ளது. இந்த வழக்கில் அரச தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூவர் அனைத்து சாட்சிகளையும் மிக குறுகிய காலத்திற்குள் நீதிமன்றத்தில் நெறிப்படுத்தி குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்து இந்த வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து சந்தேக நபருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், ஏமாற்று வாக்குறுதிகள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு இந்த தீர்ப்பு பலத்த எச்சரிக்கை அமையும் என்பதோடு சந்தேக நபர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது என்பதையும் உணர்த்தியுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான நேற்றைய தினம் புதிதாக ஒரு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒரு எலும்புக்கூடு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 15 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 எலும்புக்கூடு குவியல்களும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 437வது எலும்புக்கூட்டின் வலது பக்கம் 3 விலா எலும்புகளுடன் தொடுகை ஊற்றவாறு இரும்பு தகடு அடையாளம் காணப்பட்டதுடன் சில ஆணிகளும் சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் 1ம், 2ம் மற்றும் 3ம் கட்டம் என இதுவரையில் 96 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 480 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 479வது எலும்புக்கூடுகள் முற்றாக அழித்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் 4ம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. வெளிநாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் தமது சேவைக்காலம் முடிவடைந்து மீண்டும் நாட்டிற்கு திரும்பிய பின்னர் அவர்களின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் முதலீடுகளுக்காக செயற்திட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படாத காணிகளை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனர குமார் திசநாயக்கா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் உள்ள பெருந்தோட்ட பிரிவு, சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரிவு அரச பெருந்தோட்ட கம்பெனிகளுக்குரிய நிறுவனங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான திட்டங்கள் அத்துடன் நிதி ஒதுக்கீட்டு தேவைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சீன இலங்கை நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு, எதிர்காலத்தில் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா தயாராக உள்ளது. இலங்கை மக்களின் அன்பை மறக்க முடியாது. இலங்கை எப்போதும் தனது இரண்டாவது தாய் நாடு போன்ற இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்காங் சபாநாயகர் ஜகத் விக்ரமத்திடம் தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காராவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரோராவினால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பிரிவினை தொடர்பான விவாதம் நேற்று முற்பகல் 11:30 மணிக்கு முதல் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் பிரிவினைக்கு ஆதரவாக 36 வாக்குகளும் எதிராக 152 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதனையடுத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 வாக்குகளால் தோல்வி அடைந்துள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ரஜீவ் அமரசூரியாவுக்கு எதிராக அரசாங்க பிரதிநிதி அசித நிரோஷன எகோடா விதன நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை, ஆதாரமற்றவை மற்றும் தீய நோக்கத்துடன் கூறப்பட்டவை என்று சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஆதாரமற்ற மற்றும் அவதூறு அறிக்கைகளை வெளியிடுவதற்காக நாடாளுமன்ற சிறுபுறமை தவறாக பயன்படுத்துவது குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயது உயர்த்துவதற்கான முன்மொழிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உயர் நீதிமன்றங்களை பாதிக்கும் அரசியலமைப்பு திருத்தங்கள் தற்காலிகமான முறையிலோ அல்லது தற்காலிக சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவோ அறிமுகப்படுத்தக்கூடாது என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் இயலாமையை பொறுப்பேற்ற செயற்பாடுமே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு காரணமாகும். அதனால் மனச்சாட்சிக்கு இணங்க நிதியமைச்சரும் தொடர்ந்து அந்த பதவியில் இருக்க முடியாது. அதே நேரம் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சி முற்றாக ஜனநாயக விரோத செயலாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரிவினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளின் அரசாங்கத்தின் பொறுப்பினிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தொடர்பான பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருப்பதாக அனுரகுமார திசநாயகா எதிர்கட்சியில் இருக்கும்போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திலும் சிறைச்சாலைகள் தரத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு வருவதற்காக கைதிகளை மனிதாபிமானத்துடன் செயற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 2 வருடங்கள் ஆகின்ற போதும் சிறைச்சாலைகளை தேவைகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறி விடுகின்றது. தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு யார் பொறுப்பு என கேட்கின்றோம். எம்மை பொறுத்தவரை விடயத்திற்கு பொறுப்பான நீதி அமைச்சருக்கு மனச்சாட்சிக்கு இணங்க தொடர்ந்தும் இந்த அமைச்சு பதவியை வகிக்க தகுதியில்லை. அரசாங்கத்தின் இயலாமையையும் பொறுப்பற்ற நடவடிக்கையாலும் நீர்கொழும்பு சம்பவத்தை தடுக்க முடியாமல் போயுள்ளது. கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகிட் எக்னோலிகோட விவகாரத்தில் வழக்கின் 4வது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் என்னும் தவேந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பெறுவதற்கு கொழும்பு மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்குலாம் நேற்று அனுமதி அளித்துள்ளது. கடத்தி காணாமலாக்கப்பட்ட பிரகிட் எக்னோலிகோட விவகாரம் தொடர்பான வழக்கு வெள்ளிக்கிழமை மேல் நீதிமன்ற நீதிபதி நயானா செனிவரத்னா தலைமையிலான நளின் கேவவாசவ லக்மாலி கேவவாசவம் ஆகியோரை உள்ளடக்கிய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஏற்கனவே வழக்கு தொடுநர் சட்டமாதிபர் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை பரிசீலனை செய்த நீதிபதிகள் குளம் நான்காவது சாட்சியாளரான முரளியிடம் மீண்டும் சாட்சியத்தை பதிவு செய்ய தீர்மானித்தது. அதற்குரிய தேதியை நீதிமன்றம் விடுமுறையின் பின்னர் வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னதாக முரளி குற்றப்புலனாய்வு திணைக்களகத்திற்கு கோகமக நீதவான் நீதிமன்றத்துக்கு ஒப்புதல் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். அந்த ஒப்புதல் வாக்குமூலங்களில் இருந்த விடயங்களுக்கு மாறாக கடந்த 2022 ஜூன் மாதம் முரளி மூவரடங்கின் மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். தொடர்ந்து முரளியை முறைப்பாட்டாளர் தரப்புக்கு பாதகமான சாட்சியாளராக கருதி நடவடிக்கை எடுப்பதாக சட்ட அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. எனினும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சிரேஷ்ட சட்டத்தரணி கே.கே.எஸ் ரத்னவேல் ஊடாக மேல் நீதிமன்ற விண்ணப்பம் ஒன்றினை தாக்கல் செய்த முரளி 2022 ஜூன் மாதம் தான் கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி குழா முன்னிலையில் வழங்கிய சாட்சியமானது பலவந்தத்தின் அடிப்படையில் வழங்கியது எனவும் சரியான சாட்சியத்தை வழங்க தனக்கு மீண்டும் அவகாசம் தருமாறு கூறியிருந்தார். அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அரசு பொறுப்பேற்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நீதிமன்ற தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஜுன நாணயக்காரா அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். நீதிமன்ற தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா அவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்தில் எமது நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு விரும்புகின்றேன். அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பேற்க வேண்டிய கடப்பாடு அமைச்சருக்கு இந்த அரசாங்கம் உள்ளது என்பதில் எமக்கு மாற்று கருத்து இல்லை. நீர்கொழும்பு சிறைக்கூடத்தில் நடந்த அநியாயமான குறைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியது மட்டுமல்ல அவ்விடயம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கு உள்ளது என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவ்வாறான ஒரு சிறை கலவரம் வருவதற்கு ஏற்ற பல காரணங்கள் அங்குள்ளது. அங்கு மாத்திரமல்ல இன்னும் பல சிறைச்சாலைகளில் உள்ளது. ஆனால் எமக்கு இருக்கும் கேள்வி, இந்நிலை ஏற்படுவதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் தற்போது அமைச்சர் மட்டுமா அல்லது இதுவரை காலமும் இருந்த அனைவருமா? சிறைச்சாலைகளில் காணப்படும் பிரச்சனைகள் கடந்த காலங்களில் காணப்படவில்லையா? கடந்த காலங்களில் சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த அமைச்சர் எந்த அரசாங்கம் பொறுப்பு கூறியது? இவ்வாறான படுகொலைகள் ஒரு தடவையாக நடந்தது. மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? அங்கு காணப்படும் பிரச்சனைகளுக்கு பொறுப்பு சொல்வதற்காக கடந்த காலத்திலும் அமைச்சர்கள் பலர் பதவி விலகி இருக்க வேண்டும் இல்லையா? ஏன் இவ்வாறு செய்யவில்லை? அவ்வாறான பிழைகளை ஏற்றுக்கொண்டு பதவியிலிருந்து சுயமாக விலகும் கலாச்சாரம் நமது நாட்டில் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அமைச்சர் கர்சன் அவர்கள் சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் சம்பவத்திற்கான காரணம் விசாரிக்கப்பட்ட முன்னரே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவரை பாராட்டுகின்றோம். ஆனால் அமைச்சர் அவர்கள் பதவியிலிருந்து விலக அல்லது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வரக்கூடிய சில காரணங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். கடந்த மாதம் சாணக்கியன் அவர்கள் 27(2)ஊடாக அமைச்சர் அவர்களிடம் கேள்வியொன்றை கேட்டிருந்தார். அதன்போது அகழ்வு பணிகள் நடைபெறும் அதேவேளை அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எச்சங்களை ஆராய்ந்து படுகொலை நடைபெற்ற காலம் மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகள் ஊடாக அவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தொடர்பாக பேசியிருந்தார். ஆனால் ஏற்கனவே சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் ஐக்கிய ராஜ்யத்திற்கு அனுப்பப்பட்ட 12 மனித எச்சங்களை ஆராய்வதனூடாக படுகொலைகள் நடைபெற்ற காலத்தையும் படுகொலை செய்யப்பட்டவர்களில் அடையாளம் காணும் செயற்பாட்டையும் செய்யலாம். ஆனால் அமைச்சர் அவர்களால் அவ்வாறான செயற்பாடுகளை நடவடிக்கை எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பது கவலை அளிக்கும் விடயமாகும் என எதிர்வரும் காலத்திலாவது அமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகின்றோம். சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்புரிமையிலிருந்து ஞான பிரகாசம் கிஷோர் என்பவரை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்ய கோரிய மனு நேற்று யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி குமார வடிவேல் குரு பரன் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள சாவகச்சேரி நகரசபையின் புதிய உப தவிசாளர் தெரிவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என சமர்ப்பணங்களை முன்வைத்தார். மனுவை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி சின்னத்துறை சதீஸ்வரன் புதிய உதவி தவிசாளர் தெரிவை தடை செய்ய கோரி கோரிக்கையை நிராகரித்தார். அத்துடன் வழக்கின் எழுத்து மூல சமர்ப்பணங்களை சமர்ப்பிப்பதற்கான வழக்கை எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென்மாகாண பிரதான செயலாளரான ரன்னுலு சந்திரஸ்ரீ டி சோய்சாவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணையில் விடுவித்துள்ளது. அதற்கமைய 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சாரீர பிணைகள் விதித்து நீதவான் அசங்க எஸ் போதகரம பிணை வழங்கி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதவான் இதன்போது பயணத்தடை விதித்து பிணையில் விடுவித்திருந்தார். தென்மாகாண அபிவிருத்தி அதிகார சபையினால் 2019ஆம் ஆண்டில் 16.5 மில்லியன் ரூபாய் தென்மாகாண சபை உறுப்பினர்களின் நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி தென்மாகாணத்தில் பல தன்னார்வ தொண்டர் சங்கங்களுக்கு நாற்காலிகளை வழங்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறித்த திட்டத்தின் போது உரிய கொள்முதல் நடைமுறைகளிலிருந்து விலகி ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக செயற்பட்டமை மற்றும் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்த பட்டுள்ளதாக சந்தேக நபருக்கு எதிரான லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் செயலாளர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு வீரக்கொடியவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் வீட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் திருமண விழாவிற்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தை செலுத்த தவறியதனூடாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீளப்பட்டதாக தீர்ப்பு அளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இம்மனு AHMD நவாஸ் மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோரை கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான ஜோசித ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் விடயங்களை முன்வைக்கையில் எனது சேவை பெருநர் சுகவீனமுற்றமையினால் நேற்று இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என குறிப்பிட்டதுடன் வழக்கு விசாரணைக்காக வேறு தேதியொன்றை வழங்குமாறு கோரி கோரிக்கையொன்றை முன்வைத்தார். அதற்கமைய மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். போர்ச்சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நகரத்தில் இருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சீன நாட்டவர் 2 பேரை 48 மணி நேர காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சந்தேக நபர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சீன நாட்டவரின் உடல் எகேகலிய கொடாவின் வனப்பகுதியில் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் கூற்றுப்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 3 சீன நாட்டினர் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு அதிகாலை வேளையில் வாடகையை சிற்றுந்து ஒன்றில் கொழும்பு துறைமுக நகர பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு 2 வாகனங்களில் சென்ற மற்றொரு சீன குழுவினர் அவர்களை தாக்கியுள்ளனர். பின்னர் அவர்கள் ஒருவரை கடத்தி சென்றதாகவும் கூறப்படுகின்றது. சந்தேக நபர்கள் தாங்கள் பயணித்த வாகனங்களில் ஒன்றை துறைமுக நகர வாகன தரிப்பிடத்திலேயே கைவிட்டு சென்றதாகவும், பின்னர் அந்த வாகனத்தில் இருந்து காற்று துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்த மனித கையின் ஒரு பகுதி வெளியில் தெரிந்ததாகவும் அந்த அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலதிக விசாரணைகள் அந்த உடல் லட்சங்களை சீன நாட்டவர் ஒருவருக்கு சொந்தமானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அவை கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கடத்தப்பட்ட சீன நாட்டவருடையது என்றும் அடையாளம் காணப்பட்டன. அதைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக அந்த உடல் நேற்று முன்தினம் பிற்பகல் அவிசாவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகே வாகனம் ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்டவரின் உடலை கொண்டு செல்ல சந்தேக நபர்கள் அதை பயன்படுத்தி இருக்கலாம் என சந்தேகப்படுகின்றது. இதனையடுத்து நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படும் 2 சீன நாட்டவர்கள் கட்டிநாயக்காவில் உள்ள பண்டநாயக சர்வதேச வானூர்தி நிலையத்திற்கு அருகே கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் வுட்லர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் 20 பிரதேசங்களில் தவறான முடிவெடுத்து உயிரை மாற்றிக்கொண்ட 2 பெண்களின் சடலங்கள் நீதிமன்ற மரண விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் நல்லடக்கத்திற்காக கையளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருதுமுனை 6 பிரிவை சேர்ந்த 20 வயதுடைய பெண் செவ்வாய்க்கிழமை மாலை தனது வீட்டில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரை மாற்றிக்கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்படுவார். இவ்வுயிரிழப்பு தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்களும் சந்தேகங்களும் பரவியதை தொடர்ந்து பெரிய நீலாவணை போலீசாரும் அம்பாறை மாவட்ட தடயவியல் பிரிவு போலீசாரும் பல கோணங்களில் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணை மேற்கொண்ட கல்முனை நீதிமன்ற பதில் நீடவான் உயிரிழந்த பெண்ணின் மரணத்தில் சந்தேக நிலவுவதனால் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போத்தலாப்பிட்டிய பட்டிமா கார்டன் பகுதிக்கு அருகிலுள்ள மகாவலி ஆற்றில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சடலம் ஒன்று கிடப்பதை அவதானித்த பொதுமக்கள் சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கம்பளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். மீட்கப்பட்ட சடலம் நாவலப்பிட்டி சேலம் பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த சுமார் 48 வயதுடைய ஆணொருவருடையது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகளுக்காக கம்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் தொடர்பான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். பலாங்குடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மகாவல தென்ன கஞ்சபெத்த பகுதியில் உள்ள கற்குழியொன்றிலிருந்து 17 வயது மாணவி ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மவலதென்ன பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய மாணவி ஒருவரே உயிரிழந்தார். குறித்த மாணவி வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் அவரது தந்தை பலாங்குடை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மரணம் சம்பவித்தமைக்கான காரணம் தொடர்பில் இதுவரை தகவல் வெளியாகவில்லை. அத்துடன் உடலம் மீதான பரிசோதனை இன்று பலாங்குடை மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பில் பலாங்குடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பண்டாரநாயக சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சுங்கத்துறையின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் சுமார் 110 மில்லியன் மதிப்புள்ள கோக்கையின் இலங்கைக்கு கடத்த முயன்ற 79 வயதான ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வேளாண் பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடந்த ஜூலை 22 அன்று ஷியாரா லியூனியிலிருந்து புறப்பட்டு அடிசபா மற்றும் டோஹா வழியாக கட்டார் ஏர்வேஸ் வானூர்தியில் இலங்கையை வந்தடைந்தார். அவர் வந்தபோது அவரது கைப்பை சோதனையிடப்பட்டது. பட்டு விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவரது முதன்மை பயணப்பெட்டி அதே வானூர்தியில் வரவில்லை. நேற்று மாலை 6:30 தாமதமாக வந்த தனது பயணப்பெட்டியை பெற அவர் வானூர்தி நிலையத்துக்கு வந்தபோது சுங்க அதிகாரி பயணப்பெட்டியை எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தினார். இதன்போது பயணப்பெட்டிகளில் இருந்த 2 கோப்பு வைத்திருந்தவர்களில் மிக நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 ஹொகையின் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை சுமார் 109.9 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான மதிப்புள்ள 2,198 கிலோகிராம் கோக்கைன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பறிமுதல் செய்யப்பட்ட கோக்கைனுடன் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். 2024-25 மகாபல கல்வி உதவித்தொகை பெறுபவர்களின் இறுதி தெரிவு பட்டியல் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லலித் அதுலத் முதலி மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியம் இதனை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் 2026-17 தங்களது இணைய வழி பதிவை நிறைவு செய்யுமாறு நிதியம் கேட்டுக்கொண்டுள்ளது. இறுதி தெரிவு பட்டியல் பெயர் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இறுதி தேதிக்கு முன்னதாக மகாபல இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. இணைய வழி பதிவு நிறைவு செய்த பிறகு மாணவர்களின் விண்ணப்பத்தை அச்சிட்டு கையொப்பமிட்டு தங்களது வங்கிக் கணக்குக்கு புத்தகத்தின் நகல் அல்லது வங்கிக் கணக்கு உறுதிப்படுத்தல் சான்றிதழுடன் அந்த பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கல்வி உதவித்தொகை கொடுப்பனவுகள் விண்ணப்பதாரரின் பெயரில் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி ஆகியவற்றில் பராமரிக்கப்படும் தனிநபர் சேமிப்பு அல்லது உலக நடப்பு கணக்கில் மட்டும் வரவு வைக்கப்படும் என்று மகாபல நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் எதுவும் இருப்பின் அதனை வரும் ஆகஸ்ட் 3-ம் தேதி 12 மணிக்கு இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்று இந்த காலக்கெடு காரணம் கொண்டு நீடிக்கப்பட மாட்டாது என்று பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 2532 பரீட்சை மையங்களில் ஆகஸ்ட் 10-ம் தேதி முதல் செப்டம்பர் 5-ம் தேதி வரை 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திக குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரை கால பகுதியில் டெங்கு நோயால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 89,905 பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த மாதத்தில் நேற்று வரையிலான காலப்பகுதியில் மொத்தம் 25,530 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். மாவட்ட ரீதியில் கம்பகா மாவட்டத்திலே அதிக அளவான 17,135 நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அடுத்து படியாக கொழும்பு மாவட்டத்தில் 16,140 நோயாளர்கள், மாத்தறை மாவட்டத்தில் 5,574 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடர இருக்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சேப்பில் அமைந்திருக்கும் BT கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள BT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். 2 எமது நன்றிகள். அவர்கள் உங்களுடன்
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆமா. அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
3: Mélodie et Tordre-Gelak, VT Cash and Curry, Paris Lacha Palais, Tordre Televisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி.
1: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
3: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris Lacha Palais, Tordre Televisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
0: நேரம் சரியாக 2:10 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 1:10 தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இரண்டு நிறுவனங்களும் அதாவது மரக்கறி அன்பு உறவுகளே 1 யூரோக்கு விற்பனை செய்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கையில் போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த 2 தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்ற போதே கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் தனுஷ்கோடி கம்பிப்பாடு கடற்கரையில் இலங்கையிலிருந்து வந்த படகிலிருந்து 2 இறங்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே முன்மொழியப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையின் 2 சுற்று நிறைவடைந்துள்ளது. விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் எதிர்கால நோக்குடனும் அமைந்திருந்ததாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொள்ள இருந்த 2 பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய தொடருந்து மற்றும் உணவு பதப்படுத்தல் துறையின் இணையமைச்சர் ராவ்நீத் சிங் ராஜினாமா செய்துள்ளார். இந்திய அரசியலமைப்பின் 75வது பிரிவு உள்பிரிவின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடியின் பரிந்துரையின்படி ராவ்நீத் சிங் விட்டுவின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உடனடியாக ஏற்றுக்கொண்டதாக ராஷ்டிரபதி பவான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முதலில் எல்லோருக்கும் வேடிக்கையாக தோன்றியது, இப்போது அது நாட்டின் மிகப்பெரிய இளைஞர் இயக்கமாக மாறியுள்ளது. இந்தியாவின் நீட்டு மருத்துவ நுழைவுத் தேர்வில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து போராடுகின்றது கட்சி. கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை கட்சியினர் வலியுறுத்துகின்றார்கள். பல ஆண்டு காலமாக தேர்வின் கேள்வி கால்கள் கசிந்துள்ளன என்பது போராட்டத்தின் முக்கிய காரணம். அண்மை காலமாக இந்தியாவில் பட்டதாரிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகின்றது, ஆனால் வேலைவாய்ப்புகள் அதற்கு ஏற்றாற்போல் அதிகரிக்கவில்லை. 2025 நகர்ப்புற இளைஞர்கள் வேலையின்மை வீதம் 13.6% இருந்தது. இளைஞர்களின் கோபத்திற்கு காரணம் தேர்வுகளின் முறைகேடுகள் ஏற்படும் போது மாணவர்கள் முன்னேறி கல்வியின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தாமதமாகின்றது. இந்தியாவின் நீட் தேர்வு தாள் கசிந்த சர்ச்சையில் பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பலரும் சமூக ஊடகங்களில் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். நாகாலாந்தில் உள்ள ஒருவர் அதையும் தாண்டி தமது ஆதரவை வெளிப்படுத்த நினைத்தார். அவர் தொலைவில் வசிப்பதனால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. கடினமான சூழ்நிலையில் ஆர்ப்பரிப்போருக்கு 150 பிஷா உணவை அவர் வாங்கினார். விநியோக ஓட்டுநரின் உதவியோடு 68,000 ரூபாய் மதிப்பு உள்ள உணவை பசித்தவருக்கு கொடுக்க சொன்னார். நாம் பாராட்டுக்காக அதனை செய்யவில்லை என்று அவர் கூறினார். சிரமப்படுவோரை நமது சகோதர சகோதரிகள் போல கருதியதாய் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உத்தரகாண்ட் காவலர் சேர் சிங் தனது பணியை ராஜினாமா செய்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் பித்ரோஹரில் காவலராக பணியாற்றி வந்தவர் சேர் சிங் நேற்று டில்லி ஜந்தர் மந்தர் வந்த இவர் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா கடிதத்தை சிஜேபி தலைவர் அபிஜித் சிவாகோவிடம் வழங்கினார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியதைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் நிவேதிகா குக்ரேட்டி கூறுகையில், பித்தோகரில் பணியாற்றி வந்த அந்த காவலர் ஜூன் 28 பணிக்கு வராததனால் ஜூலை 20 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். விட்டோகர் காவல் கண்காணிப்பாளர் விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளார். நீட் வினாத்தால் கசிவு பிரச்சினைக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று தங்களுடன் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திய ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா ஜிதேந்திர சிங்கிடம் கரப்பான்பூச்சி கட்சி நிர்வாகிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள். உங்கள் நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியை பதவி விலக சொல்லுங்கள் என்று இந்தஸ்கான் வாயிலாக இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனிக்கு வேண்டுகோள் விடுத்து வருவது நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் திடீர் திருப்பமாக அமைந்துள்ளது. டெல்லியில் ஜூலை 20 அன்று நடந்த மாணவர் போராட்டத்தின் போது அவர்கள் மீது ரப்பர் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ராகுல் காந்தி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய தேசிய தேர்வு அமைப்பின் 47 அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் சிலர் சட்டபூர்வமாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது. ஹிமாச்சலில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 121 சாலைகள் மூடப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் ராட்சத பாறை விழுந்ததில் கார் நசுங்கி 13 பேர் பலியாகியுள்ளார்கள். இமாச்சல பிரதேசத்தில் லாகால் இஸ்பிதி மாவட்டத்தில் உள்ள உடயப்பூர் பாங்கி சாலை மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. அந்த சாலையில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு மூடப்படும். சம்பா மாவட்டத்தின் பாங்கி பகுதியைச் சேர்ந்தவர் 15 பேர் ஒரு டாடா சுமாசா காரில் அந்த வழியாக பயணம் செய்தார்கள். நேற்று முன்தினம் உதயம்பூர் கில்லார் சாலை மூடப்பட்டிருந்தனால் பயணிகள் டிண்டி பகுதியில் சிக்கியிருந்தனர். சாலை மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு அவர்கள் நேற்று பாங்கி நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் குற்ற செயலாக கருதும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பன்ராய்ஸில் 70 சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்த கொலை செய்த நபருக்கு போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. உலகில் வாழ் சிறந்த நகரங்கள் பட்டியலில் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் நகரம் முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் டெல்லி 120வது இடமும், மும்பை 122வது இடமும், சென்னை 123வது இடமும், பெங்களூர் 127வது இடமும் பிடித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 உயர்ந்து 1,06,400 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகளுக்கு உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்கள் உங்களுடன்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நேரம் சரியாக 2:21 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 1:21 தொடர்கின்றது உலக செய்திகள். பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலையின் போது வழக்கத்தை விட 5,724 பேர் கூடுதலாக உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 15 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே பதிவான இந்த அதிகப்படியான உயிரிழப்புகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மொழிகளை ஈரான் ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையது அப்பாஸ் அகராஜி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதனால் இருதரப்பு மீண்டும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானிய படைகள் அறிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவின் ரேடியான் நிறுவனத்துடன் இணைந்து பெட்ரியாட்-1 பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனிலே உற்பத்தி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் அரசு கப்பல்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை நோக்கி சீன கடலோர காவல் படை கப்பல்கள் மீண்டும் வாட்டர் கேனன் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து அத்துமீறியதில் ஈடுபட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் சக ஊழியரை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தலைமை வழக்கறிஞர் ஹரீம் கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு வயது 56. நியூயார்க் நகர மேயர் ஜோரான் மந்தானி மற்றும் அவரது மனைவி ராமா ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகளுக்கான சீனா கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. வர்த்தக போருக்கு அது இட்டு செல்லும் என்று சீனா எச்சரித்துள்ளது. புதிய வரிகள் 10 முதல் 12.5 விழுக்காட்டுக்கு இடப்பட்டிருக்கின்றது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள பாதுகாப்பு சாவடி மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு 1100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவருக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுவதாக அவரது மகன் ஹாசிம் கான் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை கோரியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் முகமது சாசாபுதீன் பதவி விலகியிருக்கின்றார். தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்கார்கோப்ரோ பவளப்பாறை பகுதியில் பிலிப்பைன்ஸ் மீன்வளத்துறை டெண்டில் ரோந்து கப்பல்கள் மீது சீனா கடலோர காவல் படையினர் நேற்று சக்தி வாய்ந்த நீர்பீரங்கியை பயன்படுத்தியுள்ளார்கள். மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் மொத்த விற்பனை சந்தையில் பெரிய அளவில் தீ மூண்டது. அங்கு 2000 மெட்டோன் எரிவாயு கலன் இருந்ததாக தீயணைப்பு அதிகாரிகள் கூறினார்கள். தீ மூண்ட போது பல சிறிய வெடிப்புகள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். துருக்கியில் எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீதிமன்றத்தினால் நீக்கப்பட்ட ஒஸ்கூர் ருசல் புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கியுள்ளார். பைட்டான்ஸ் நிறுவனத்தின் சமூக ஊடகத்தலமான டிக்டாக் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இணைய தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சர்வதேச மாணவர்களுக்கான F1 விசா விதிகளிலிருந்து முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இது செப்டம்பர் 15 முதல் முழுமையாக அமலுக்கு வருகின்றது. சீனாவின் ஹேபோவ் மாநிலத்தில் 35 ஜூ என்பவரின் கண்களில் சுமார் 1000 கரையான்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கண்சொட்டு மருந்து பயன்படுத்தியும் பயன் இல்லாமல் போயுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகள் விளையாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் மலையகம் மற்றும் சென்னையை சேர்ந்த கரப்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான சினேகபூர்வ கரப்பந்தாட்ட போட்டியை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். லங்கா பிரீமியர் லீக்கில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் போட்டி நிர்ணயம் தொடர்பான விசாரணைகள் ICC என்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு தனது ஈடுபாட்டை அதிகரித்துள்ளது. அசஸ் டெஸ்ட் தொடரை இந்தியாவில் நடத்த வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான மேற்கத்திய தீவுகள் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஜப்பானில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியின் D20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை அணிகள் நேரடியாக நாக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளன. ஆப்கான், ஹாங்காங், ஜப்பான், மலேசியா, நேபாளம், ஓமான் அணிகள் முதல் சுற்றில் விளையாடுகின்றன. கிளாஸ்கோ 2026 முதுநிலவாய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான பரா குறைபா வலு உயர்த்தி பிரிவில் நைஜீரியாவின் எஸ்தர் என்வலோவிற்கு புதிய போட்டி சாதனை நிலைநாட்ட தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். இந்தியா செஸ் நட்சத்திரமும் ஐந்து முறை கிளன்ஸ் மாஸ்டருமான விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வாக பொறுப்பேற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடும். இன்றைய நாணய மாற்று கணசனை வழங்குகின்ற ஒரு யூரோ இலங்கையில் 382.46 ரூபா, இந்தியாவில் 109.78 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.22 ரூபா, இந்தியாவில் 96.50 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 410.99 ரூபா, இந்தியாவில் 117.96 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.97 ரூபா, இந்தியாவில் 128.58 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238.55 ரூபா, இந்தியாவில் 68.47 ரூபா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை விட்டுவரும் நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள்.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Garlagonais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris, La Chapelle. Tordre, Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி.

0: கிழக்கம் 5 கார்டன் ஸ்டட்ஸ்ட்ராஸ் 3098 ஸ்வீஸ்
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
0: பெறவேசி இலக்கம் 3197750. கைத்தொலைபேசி இலக்கம் 7 8 9 20 58 58.
2: சுவிஸிலே BTS ஃபைனான்ஸ் GmbH.
3: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 2:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:34. பழமையாக இந்த நேரத்தில் இடம்பெறுவது விடுமுறை விருப்பம். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் விடுமுறை விருப்பம் இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக ஒரு சில திரைசை பாடல்களை அன்பு உறவுகள் கேட்கலாம்.
4: இந்த பரிசு சாரே காமா கார்வா.

0: நேரம் சரியாக 2:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 95 1 48 47 71. வைபருடாக 0033 680 0774 27. வாட்ஸ்அப்புடாக 0033 680 86 55 29. இந்த இலக்கங்களினூடாக நீங்கள் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து விளம்பரம் இருக்கிறது. விடுமுறை விருப்பம்
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0041 76 386 1482. மூர்த்தி லவ்சான் 0041 79 7 11 712. தர்மலிங்கம் பிரபா 0041 76 51 83 0043.

வாழ்க்கை. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்துக்கொண்டிருக்கும் நிமலை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நிமல்.
1: வணக்கம் நிமல்.
0: வணக்கம் நிமல
1: சிங்கம்.
0: நிமல சிங்கம், சரி, நிமல் என்று சொல்லக்கூடாது, நிமல சிங்கம் என்று சொல்லணும். என்ன
1: ஆறு சிங்கங்களோட என்ன கடைசியா சேர்க்கணும்?
0: எந்த சிங்கங்கள்? ஆறு சிங்கங்கள்.
1: இந்த குடும்பத்துல ஆறு ஆம்பளை பிள்ளைகள்.
0: அந்த சிங்கத்தோட உங்களோட சிங்கத்தை சேர்க்க சொல்றீர்கள்.
1: சேர்க்க வேணும்.
0: ஓகே, நான் நினைச்சேன் வேற ஏதாவது சிங்கங்கள் இருக்குன்னவா, அதான் நினைத்தேன்.
1: இல்ல, எனக்கு வந்து இந்த பேரை வச்சது வந்து மல்லாகம் ரவியின் தந்தையார்.
0: மல்லாகம் ரவியுடைய தந்தையார். ஓகே,
1: அவர் என் தந்தையார் போய் அவரு சொன்ன கடைசியும் படிக்க நான் பிறந்துட்டாண்டு, அதுக்கு சிங்கம் அண்டு வை. அந்த சிங்கத்தை நாங்க அசிங்கப்படுத்த கூடாது.
0: சரி சரி, நிமல சிங்கம் என்ன பாடலை கேட்க போறீங்கள்? நிமல சிங்கம்.
1: நிமல சிங்கம் வந்து இது என்ன உலை ஊருக்கு என்ன இந்த படத்துல எம்ஜிஆரின் கடைசி படம் மதுரமட்ட சுந்தரவாணியின் படத்துல வந்து வீர மகன் போராட வெற்றி மகன் பூச்சோட.
0: வீர மகன் போராட வெற்றி மகன் பூச்சோட.
1: பூச்சோட நம் நாட்டையே முன்னேற்றுவோம்.
0: அந்த பாடலை கேட்க ஆசைப்படுகிறீர்கள். நல்லது, ஏதா சொல்ல போறீங்களா இதை பற்றி?
1: இது இந்த படம் வந்து கொஞ்சம் தடப்பட்டிருந்த படம். என்ன வெளிவரக்கூடாது சொல்லி அந்த வேறு இடத்துல அந்த படப்பிடிப்புகள் நடந்திருந்த பொழுதும் முராஜிதான் இருந்தவராக்கம். அவர் சொன்னார், நீ நடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, முதல் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நீ முதல் பதவி ஏற்றுக்கொள்ளு. அதுக்காண்டித்தான் இந்த படம் பிந்தி பதவி ஏற்றவர்.
0: சரி சரி, ஓகே.
1: இது வெளிவராத உண்மையல். இந்த பாடல்
0: உங்களாலதான் எங்களுக்கு இப்படியான வெற்றி நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லும் போதுதான்
1: அவர் லதாவோட சேர்ந்து நடித்த படமும் இதுதான். அதுல ஒரு சப்பாத்து ஒன்று போடுவார், அது ஒருத்தர் போட மாட்டேன் என்ன, அப்படி ஒரு சப்பாத்து பாருங்க.
0: சரி, ஓகே நிமல், உங்களுக்கான பாடலை தருகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம். அவர் நிமல சிங்கம் கேட்டு பாடல்.

0: வீரமகன் போராட.
1: ஒலித்த அந்த பாடல் வீரமகன் போராட என்ற பாடல் முதலில் ஒலிபரப்பாகியது, ஆனால் அது வெளியில சத்தம் பெறாதமையினால் மீண்டும் அந்த பாடலை ஒலிபரப்புகிறேன்.

நன்மை பூத்த கொடி மேலே நாதம் உணவும் கதை போலே, நன்மை பூத்த கொடி மேலே நாதம் உணவும் கதை போலே. சீய தெய்வம் ஓங்கே சேயும் மஸ்தம் ஏங்கும், சீய தெய்வம் ஓங்கே சேயும் மஸ்தம் ஏங்கும், விலை மாறவே பழியா.

0: நேரம் சரியாக 2:51 இந்த வேளையிலே நீண்ட நேரமாக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சார், பிரான்சிலிருந்து தேவிதனரா?
0: வணக்கம், பிரான்சிலிருந்து தேவிதனராஜ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா? திரும்ப அந்த வேற ஏதாவது வழியில வாரத்துக்கு இடம் இல்ல.
1: அப்ப வேற
0: இல்ல இல்ல, பஸ்ஸும் இடையில பஸ் விடையில, அது இடையில வந்து வேற இடம் வந்து நாங்கள் திரும்ப நான் வேற ஒரு பஸ் மாறி வாரத்துக்கோ வேற மெட்ரோ எடுத்து வாரத்துக்கோ அது போயில்லாத அந்த இடத்துல அது
1: தனியா எனக்கு நடந்தது. நான் உங்க சலையத்துக்கு வரைக்கும் அப்படி நின்று நான் திரும்பி பந்தனுக்கு வந்து திருப்பி போயிட்டு பஸ் எடுத்துட்டேன். நான் அங்க வந்தேன். நான் இருக்கேன்.
0: அது இன்னைக்கு அந்த பாவம் ராஜாணாவும் வெயிட் பண்ணி கொண்டு நின்றது எனக்கு இன்னைக்கு அந்த ஒரு குழப்பமா போச்சு. வரும்போது
1: குழப்பமா போச்சு. உங்க விருப்ப பாடல் நீங்க கலைச்சு வந்து கதை கேட்க நினைச்சனா ஏதோ
0: வாழ்க்கப்பட்ட
1: போனா அடுத்து அன்றைக்கும் அப்படித்தான் போய்த்தான் தெரியும். மெல்லாத்த முந்தி எல்லாம் மெல்லாகம் எப்படி இருக்குமென்று எனக்கு தெரியாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு முரும்புராயும் எனக்கு வாழ்க்கப்பட்டு அந்த போனாக்குறாதான் முரும்புராயே எனக்கு தெரியும். நல்ல இடம் மெல்லாகம் எல்லாம் இப்ப வந்து நல்லா வந்துட்டு
0: இருக்கு.
1: ஓ நீங்களும் போய் பாட்டன் வாங்கோ மெல்லாக முரும்புறா
0: எல்லாத்தையும்.
1: செங்குருவி செங்குருவி அந்த படக்க
0: போறேன்.
1: அடுத்த முறை நாங்கள் எல்லாரும் மதிய தீவிரவுகள் இல்லாம தாயத்துக்கு போய் எல்லா இடத்தையும் போவோமா?
0: டூரிஸ்டா போவோம்.
1: ஒவ்வொருத்த ஊரு கும்பை பாக்கல. நேர்கள் இந்த ஊருக்கு ஒவ்வொரு ஊரு நேர்கள் வரலதானே, அவங்க அந்த வீட்டு எல்லாம் போய் வடிவா பாப்போம்.
0: சரியா, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அவர் தேவி சரராஜ் அவர்கள் கேட்ட பாடல்.

0: வெக்கமெல்லாம் மூட்டை கட்டி வச்ச என்ன ஓரமா.
1: நேரம் சரியாக 2:59. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பயபருடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். குண்டனாயி பசுபதி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். நலமாயிருக்கிறீர்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஆம், நாங்களே நல்ல சுகமாக இருக்கிறோம். நன்றி.
2: அப்படி நல்ல சுகமாக இருங்கோ. எனக்கு வந்து சும்மா யோஜா போல உலகஞ்சிட்டும் பாலி வேணல, தங்க தோணியிலே தவளும் பெண்ணழகு.
1: தங்க தோணியிலே தவளும் பெண்ணழகு என்ற பாடல். ஓகே ஓகே. உங்களுக்காக உலகம் சுட்டும் மாலிவன் என்ன? ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
2: ஓ ஓம் சுவிதா, நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் கேட்ட பாடல்.

அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவளை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாடலை தேடல்.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் செல்
0: நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரும்பட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st ஆண்டு மகோற்சவ திருவிழா.
5: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாபம், 1st ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாபம், 2nd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாபம், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாபம் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வருது. வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை, இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 5 வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:17 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

தேடல். பாடலை தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடல் நிகழ்ச்சியின் விதிமுறைகள் உங்களுக்காக, மூன்று தரவுகள் கொடுக்கப்படும். அந்த வகையிலே முதல் இரண்டு தரவுகளுக்குரிய பதில் பாடல் ஊடாகவும், பதிலை கண்டுபிடித்து மூன்றாவது தரவுக்குரிய பதிலை நீங்கள் முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். ஆகவே சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட தரவிற்கு பதில் யாரும் சரியாக சொல்லவில்லை. மூன்று பேர் இணைந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். அதாவது இலையிலேருந்து குலை, பாரத்திலேருந்து வீரம் என்று, கண்மணியிலேருந்து பெண்மணி என்று கூட வந்திருக்கிறது. மீதி நீர்கள் பச்சை, பச்சையிலேருந்து விச்சை, அப்படி நிறைய வந்திருக்கிறது. பந்தம், சொந்தம், மணி, பிணி என்று வந்திருக்கிறது. சரி, பார்ப்போம். ஆனால் தவறான பதில் எதுவுமே சரியாக அமையவில்லை. ஆகவே மீண்டும் இந்த தரவை கேட்டு பாடலையும் கேட்போம். உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும், உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும், அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலிலிருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விடையாக பெறலாம். உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும், அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலிலிருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விடையாக பெறலாம். அந்த வகையிலே பாடலை நாம் கேட்போம். பாடலோடாக சரியான பதிலை கண்டுபிடித்து அழையுங்கள். வலைமையான தொலைபேசி இலத்துக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய பதிலை கூறலாம். இதோ பாடல்.

மணியாக 3:24. அந்த பயிலே பாடலை கேட்டீர்கள். பாடலூடாக நான் கொடுத்த தரவிற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடித்து அழையுங்கள். உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும் அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலிலிருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விடையாக பெறுகிறேன்.

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் தேவி தனராஜ், இணைந்திருக்கிறீர்கள்.
1: பிள்ளையா,
0: என்ன வழி எடுத்தீர்கள்?
1: மணி
0: வந்தது.
1: நீங்க பின் தடவை வச்சுதான்
0: நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் வெளியாக பெறலாம். இவர்கள்
1: இவர்கள் ஒரு சிறிய நிச்சய இச்சைய பிடிச்சவர்களா இருக்கணும். அந்த என்ன சொல்றது, இச்சைய அந்த அவைகளெல்லாம் சத்தம் போட்டு எங்களால் இருக்க இடாது, சரியான இவைகளால இருக்க முடியவில்லை, சரியான அது இன்சியா இருக்கேன்னு சொல்றேன். இன்சியன்றது தெரியல, நான் மீண்டும் பாட்டு வரி எடுத்து வச்சிருக்கிறேன்.
0: நன்றி.
1: நன்றி.
0: நன்றி.

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: ஸ்கந்தா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: போனோட சூழியா நிறைய பகிர்ந்தது இல்லை, நீங்க மூன்று பகிர் சொன்னீங்க, போனவரம் இப்படிப்பட்ட எல்லா பகிர்ந்து சொல்லிட்டு நமக்கு இருந்தது இல்லாம்.
0: ஓம், போன வாரம் சொன்னதுல இருந்து பாரம் வீரம் மற்றது
1: வீட்டில கோழி என்று சரியா இருந்தில்ல, அந்த தரவுக்காக எடுத்தது சரியோ இல்லையாது.
0: ஆனா கோழி என்றால் கொம்புல மவுலானாவில் வெறும் காளை என்றால் மற்றது
1: காளைக்கு கொம்புளவு
0: கோழைக்கு மவுலானா
1: யோசிக்கிறது. எல்லாம் நடிச்சு வந்து சொல்லி போடணும். அப்ப மாடு வந்து வருமா? மாடு வந்து தனியாக வரும் இல்லையா சொல்லு, அது படிக்காது கண்மணி வந்தது, தேள் வந்தது, எல்லாம் கூடுதலா எல்லாம் வந்துடுது. ரத்தம் வந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அது வேற வேற வழியில வராது. ஒரே அது நின்றா வந்து சொல்லட்டும், சொல்ல கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. நன்றி,
0: நன்றி,
1: வணக்கம்.

0: வணக்கம் செய்தா கண் வந்ததா?
1: கண்ணா? கண் வேற இல்ல, போன வருஷம் போன கிழமை வந்தது. கண்ணு வேற இல்ல.
0: நன்றி.

0: நீ சொல்லி விட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோசல்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் சரியாக 3:32. இந்த வழியிலே மைவருடாக வட்ஷாப்போடாக வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சோவிதா. நான் ஜெனி. நலமா இருக்கிறீங்களோ?
3: நலமா இருக்கிறோம் ஜெனி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: ஆமா, நாங்களும் நலமாயிருக்கிறோம். நன்றி சோவிதா. நீங்களும் தொடர்ந்து நலமாயிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு சோவிதா. சோவிதா, புஜி என்ற சொல்லுண்டு, தொடர் சொல்லாதான் வந்தது. தனி சொல்ல வரையில ஒரு சொல்லோட சேர்ந்து வந்தது. புஜி என்று எடுத்து பாக்குறேன்.
3: புரியா?
4: புஜி என்ற சங்கு. அந்த சங்கு பழைய காலத்திலேயும் இருந்தது, இப்பவும் பயன்படுத்தப்படுது. போர் முழக்கங்களுக்கு, ஆன்மீகத்துக்கு, மற்ற அரச நிகழ்வுகளுக்கு எல்லாம் சங்கு பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்துல. இப்பவும் அந்த சங்கின்ற பயன்பாடு பல வழிகள்லயும் இருக்குது, பல உருவங்கள்லயும் இருக்குது சங்கு. அப்புறம் புரி என்று எடுத்து பிற்பகுதிக்கு எனக்கு தெரியல, புரியிலிருந்து பாரி என்றால் கனவானண்டு வருவது, அதாவது மதிப்புக்குரியவர்களையும் குறிக்குது, மனைவியையும் குறிக்குது. ஆனால் நவீன உலகில் என்று சொல்லப்படையில தெரியல, சும்மா பாரிய சொல்லி பாக்குறேன், முயற்சி செய்து பாக்குறேன் சொல்லிதா.
3: ஓகே, நன்றி.
4: புஜி எடுத்து புரியிலிருந்து பாரி என்று சொல்லி பாக்குறேன், பின்னால முயற்சி செய்து பாக்குறேன், எல்லாத்துக்கும் மீண்டும் நினைக்கிறேன்.
3: நன்றி, நன்றி ஜெனி.
4: நன்றி சொல்லி,
3: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சோதரி சோவிதா, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
3: வணக்கம் உதயன் அவர்கள், நலம்.

0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் ஜோவிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஷியாமலா?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: என்ன
1: கொண்டாட்டம் பண்றீங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க?
0: அதான் கடமையை செய்ய வேண்டும் முதல்ல, பிறகு போவோம் போவோம்.
1: எனக்கு முடிய ஒன்றும் புரிய இல்ல. அப்ப நீங்க வச்சிருக்கிறோட நன்றி கொண்டு ஹாய் சொல்லுவோம் வந்தேன்.
0: அப்படியா? ஆஹா, தாயத்திலாம் இருக்கிறீர்களா? உங்களுடைய தாயம் இப்பொழுது தாயத்தில் இருக்கிறீர்களா? சரி, புலம்பெயர் நாட்டில் இருக்கிறீர்கள். ஓகே, நன்றி ஷியாமலா.
1: தாயகம் இலங்கை.
0: இலங்கை, ஆமாம். நன்றி ஷியாமலா. ஓகே, பார்ப்போம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலைஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலைஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 5 3 4 5 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் கலைஞ்சியம். தரத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலைஞ்சியம்.

0: நேரம் சரியாக 3:38 இந்த வேளையிலே தேவி அண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பைபிளூடாக. வணக்கம். வணக்கம் தேவி அண்டன்.
1: ஆமா வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: இருக்கிறோம் நலமாக. இந்த கேள்வி முடியல, நாம் போன நிலைமை வரவே இல்லை.
0: 11 கொடுக்கப்பட்ட கேள்வி.
1: முதல் விட என்ன, நாடுகளுக்கிடையே இடைவெளி, உலகிலே இடைவெளி இருந்தாலும்,
0: உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும், அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலில் இருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விடையாக பெறலாம்.
1: காசு வந்ததே
0: என்னது?
1: காசு,
0: காசா? காசு வரவில்லை.
1: நான் சும்மா சொல்லி பாக்குறேன். சரி, காவலாளிகள் இருக்கிற முந்தி காவலாளியா குறைவிப்ப காவலாளி பாதுகாப்பு நவீன குடியிருப்புகளில் பாதுகாப்பு முக்கியம் தானே? காவலாளிகள் என்று நினைச்சு காசை சொல்லிட்டு போறேன். சரியா
0: காவலாளிய பின்னுக்கு காவலாளி

0: சொன்னீங்களா, அது ஜெர்மனி நேரத்துக்கு தானே அப்படி வரும்.
1: அது காசு என்று சொன்னால் ஐயோ இல்லாம மறந்தார், காசு என்று சொன்னால் முதல் எழுத்து வேறு ஒரு சொல்ல,
0: முதல் எழுத்தை மாற வேணும். ஆமா,
1: காசு என்று சொன்னால் இவர்களையும் காணலாம் என்றால் ஆர சொல்றது சமய மதம் பரப்புறவர்,
0: மதம் பரப்புவர்களே. இப்படி
1: நான் சும்மா காசு என்று சொல்லிட்டு போறேன், பேசி பார்ப்போம்.
0: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவர் தேவி என்றன், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் செய்யா, காப்பி பணம் எல்லாம் போனும் எல்லாம் வந்துட்டு எல்லாம்
0: காசு வரவில்லையே,
2: காசு வந்தது பணம் வந்தது நீங்க இல்லையிட்டீங்க எல்லாம்.
0: காசு பணம் வரவில்லை,
2: பணம் நான் சொன்னேன், காசு வந்து
0: சொன்னீங்களா, மணில இருந்து பிணி சொன்னீங்கள், முதல்
2: சொன்னீங்க தோல்லதான்
0: பணத்துல இருந்து அங்கால பின்னுக்கு அந்த பின்விட தெரியல, பணம் சொல்லி இருந்தீங்க. அடுத்த புலியில
2: பாலூட்டி சொன்னே அதுக்கு பின்னால சரியான சொல்றாங்க மாத்தி மாத்தி போய் சொல்றாக்கள் தெரியல, புலூட்டி வந்து சரியான புலூடாக்காரன்னு அந்த சொல்லி சொல்லி பார்க்கணும்ட்டு வந்தேன். அந்த இதுல எல்லாம் முதல் வந்துட்டு முதல் மூன்று வாரமா போயிருக்கு இந்த சொல்லி எல்லாமே வந்துட்டு.
0: ஆமா,
2: நன்றி செய்த.
0: ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி.
3: பரிசு லாட்சியத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி சொல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 3:44 இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
2: நன்றி,
0: பின்வடியை கண்டுபிடித்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.

0: தொடரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்குவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வா

0: நேரம் சரியாக 3:52 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலை தேடல். இவ்வளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கவிதா. சொல்லும் கூட மாலூட்டியல் வருமா? பொருளாதார லூட்டி அடிக்கிற ஆக்கள் வந்து
0: இல்லை, மாலூட்டியனும் வராது.
1: வாலூட்டியல் அடி
0: என்னது?
1: வாலூட்டி சரியாக வாழ்வாள் வாலூட்டியல் என்று
0: இல்லை இல்லை, வாலூட்டியனும் வராது.
1: இன்னொரு சொல்லு, ஆனா அது வந்து வெளிநாட்டுக்கு தான் பிடிக்கும். தூசுல அதனால இருக்கிறதே தூட்டியல் சொல்றது. அது வரும் இல்ல, அதாவது எடுக்க மாட்டார். அது எல்லா நாட்டுக்கும் பொருந்தாது.
0: இவ்வளையில் வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குடநாயகி பசுபதி. ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடியதா?
0: ஆம், நவீன உலகில் பாலூட்டி விளங்கல
2: முதல் விடை பாலூட்டி என்று சொன்ன நீங்கள்.
0: ஓ, பாலூட்டி ஸ்கந்த அவர்கள் சொல்லி இருந்தார் பாலூட்டி என்று.
2: அப்ப நான் இது நவீன உலக குடியிருப்பு மேலூட்டி என்று சொல்றேன், மேலூட்டி என்று பாக்குறேன்.
0: மேல் ஊட்டி என்று சொல்லுகிறீர்கள். நவீன உலகில் குடியிருப்பு மேல் ஊட்டி என்றால் என்ன?
2: வாழ்றவே அப்படி சொல்றோம்,
0: குடியிருப்புல வாழ்றவங்க அப்படி சொல்லுறதா
2: என்று சொல்லுகிறேன். சரிவுல தெரியல, மேல் ஊட்டிகள் என்று.
0: மேல் ஊட்டி என்று சொல்லுகிறீர்கள், பொறுத்திருந்து பார்ப்போம்.
2: ஓமோ,
0: நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:54 நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேட நிகழ்ச்சியோடு. இன்றையோடைய இந்த 11 கொடுக்கப்பட்ட தரவு நான் நிறைவு செய்கிறேன். கடைசியாக நீங்கள் சொல்லாவிட்டால் அந்த பதிலை நான் இறுதியாக கூறுவேன்.

3:54. உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன். இல்லாவிட்டால் நானே அந்த பதிலை சொல்லிவிடுவேன்.

0: சந்தமயிலே தேவி என்றன் பைபருடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தேவி என்றன் அவர்கள்.
1: அந்த மேலூட்டி சரியா வரும்
0: சொல்லுறீங்களா? மேலூட்டி சரியா வரும் என்று
1: நினைக்கிறதோசியர்கள் அதுகள் மற்ற அந்த பக்கமாக அந்த பூமிக்கு மேலே இருக்கிற பட்டுகள்லாம் அது மாதிரி இந்த செலவுகளெல்லாம் அந்த சர்வீஸ் ரூம் எல்லாம் இருக்குதுதானே அதுகளைத்தான் அப்படி சொல்றதோ தெரியல. அப்படித்தான் ஒரு கருத்து அதுக்கு இருக்கு. சர்வீஸ் ரூம் இல்ல, ஆனா அந்த மேல சில வழியில மேலே அந்த என்ன சொல்றேன் நான் சொல்ல தெரியல. அப்படியே இந்த பூமிக்கு மேலே இருக்கிறோம் மேலூட்டி சரியா இருக்கு.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்.

நல்லது, பதில் வந்துவிட்டது. குணநாயகி பசுபதி அவர்கள் முதலில் சொல்லியிருந்தார், மேலூட்டி என்பது சரியான பதில். மேல் அதாவது மேலே இருப்பவர்கள், அதாவது கீழ் இந்த குடியிருப்பாளர் குடியிருப்புகளில் வந்து மேலுக்கு ஒரு மாடி, மேல் மாடியில் இருப்பவர்களை இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. மேலூட்டின்னு சொல்லுவார்கள், காணக்கூடியவர்கள், அதாவது நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய, அதாவது குடியிருப்புகள்னா மேல் மாடி, மேல் மாடியைத்தான் மேலூட்டி என்று சொல்லுவார்கள். மேல்மூட்டி மேலூட்டி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். முதலிலே பாலூட்டி என்று முதல் சொல்லியிருந்தவர் ஸ்கந்தா அவர்கள், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது மேலூட்டி என்று சொல்லியிருந்த குணநாயகி பசுபதி மற்றும் அதை உறுதிப்படுத்திய தேவி அண்டன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற 11 இணைந்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

அம்பாறை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களுக்கும் உள்ளூர் விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுராக் அண்ணாதிலக குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவின் தேசிய கட்டுமான வல்லுநர்கள் சங்கத்தின் உயர்மட்ட வணிக தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். 16 வயதிற்குட்பட்ட சிறுமி ஒருவரை பாலியல் வல்லுறவுக்குள்படுத்திய வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட நபருக்கு 3 குற்றச்சாட்டுகளும் தலா 10 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 30 ஆண்டுகள் கடுங்கால காவல் தண்டனை விதித்து யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42 நாளான நேற்று தினம் புதிதாக 1 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 1 எண்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சீனா இலங்கையின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு. எதிர்காலத்திலும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா தயாராக உள்ளது. இலங்கை மக்களின் அன்பை மறக்க முடியாது. இலங்கை எப்போதும் தனது 2 தாய் நாடு போன்றது என இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்காங் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 116 மேலதிக வாக்களால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் அக்னிலிகொண்ட விவகாரத்தில் வழக்கின் 4 சாட்சியாளரான சுமதி பால சுரேஷ்குமார் எனும் தவேந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பெறுவதற்கு கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று அனுமதி அளித்துள்ளது. சாவச்சேரி நகரசபை உபதவிஷாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்புரிமையிலிருந்து ஞானப்பிரகாசம் கிஷோர் என்பவரை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்ய கோரி மனு நேற்று யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென்மாகாண பிரதான செயலாளரான ரன்னுழு சந்திரசிறி டி சோய்சாவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணையில் விடுவித்துள்ளது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசிதர் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் 20 தேதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. போர்ட் சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நகரில் இருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சீன நாட்டவர் 2 பேரை 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் 2 பிரதேசங்களில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட 2 சடலங்கள் நீதிமன்ற மரண விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் நல்லடக்கத்துக்காக கையளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கம்பளை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட போத்தலாப்பட்டிய பாத்திமா கார்டன் பகுதிக்கு அருகிலுள்ள மகாவலி ஆற்றில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பலாங்குடி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மகவள தென்ன ஹயூபத்த பகுதியில் உள்ள கற்குழி ஒன்றிலிருந்து 17 வயது மாணவி ஒருவரின் உடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுகிறது. 2024-2025 ஆண்டுக்கான மகாவள கல்வி உதவித்தொகை பெறுபவர்களின் இறுதி தெரிவு பட்டியல் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 காப்போதா உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சாதிகள் தங்களது அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் அதனை வரும் ஆகஸ்ட் 3 நள்ளிரவு 12 வரை இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த காலக்கேடு எக்காரணம் கொண்டு நீடிக்கப்படாது என்றும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் 2 நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த இருவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையே முன்மொழியப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளின் இரண்டாம் சுற்று நிறைவடைந்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொள்ள இந்த இரண்டு நாள் பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி முதலில் எல்லோருக்கும் வேடிக்கையாகத்தான் தோன்றியது. இப்போது அது நாட்டின் மிகப்பெரிய இளைஞர் இயக்கமாக மாறியுள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வுத்தால் கசிந்த சர்ச்சையில் பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து உத்தரகாண்ட் காவலர் சர் சிங் தனது பணியை ராஜினாமா செய்துள்ளார். உங்கள் நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியை பதவி விலகச் சொல்லுங்கள் என்று இன்ஸ்டாகிராம் வாயிலாக இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனிக்கு வேண்டுகோள் குவிந்து வருவது நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் திடீர் திருப்பமாக அமைந்துள்ளது. டெல்லியில் ஜூலை 20 அன்று நடந்த மாணவர் போராட்டத்தின் போது அவர்கள் மீது ரப்பர் குண்டு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ராகுல் காந்தி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய தேசிய தேர்வு அமைப்பின் 47 அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் மீது சட்டப்பூர்வமாய் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது. இமாச்சல பிரதேசத்தில் ராட்சத பாறை விழுந்ததில் கார் நசுங்கி 13 பேர் பலியாகியுள்ளனர். உலகில் வாழ சிறந்த நகரங்கள் பட்டியலில் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் நகரம் முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் டெல்லி 120 இடமும், மும்பை 122 இடமும், சென்னை 123 இடமும், பெங்களூரு 127 இடமும் பிடித்துள்ளது. உலகச் செய்தியில் பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்டுள்ள கடுமையான வெப்ப அலையின் போது வழக்கத்தை விட 5724 பேர் கூடுதலாக உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 15 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே பதிவான இந்த அதிகப்படியான உயிரிழப்புகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மொழிகளை ஈரான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசான் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானிய படைகள் அறிவித்துள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறியலுக்கும் உள்ளூர் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 4 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் அரசு கப்பல்கள் மற்றும் மீன்பிடி படகளை நோக்கி சீன கடலோர காவல் படை கப்பல்கள் மீண்டும் வாட்டர் கேனான் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளது. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் சக ஊழியரை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்தா குற்றம் சாட்டப்பட்ட தலைமை வழக்கறிஞர் ஹரீம் கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வயது 56. நியூயார்க் நகர மேயர் சோரன் மம்தானி மற்றும் அவரது மனைவி ரமா ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிக்கு சீனா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள பாதுகாப்பு சாவடி மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு 1100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக அவரது மகன் காசிம் கான் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை கோரியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் முகமது ஷாஹாபுதீன் பதவி விலகி இருக்கிறார். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் மொத்த விற்பனை சந்தையில் பெரிய அளவில் தீ மூண்டது. அங்கு 2000 மெத்தேன் எரிவாயு கலங்கள் இருந்ததாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ மூண்டபோது பல சிறிய வெடிப்புகள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துருக்கியில் எதிர்க்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட ஓஸ்கூர் ஓசல் புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கினார். பைட்டான்ஸ் நிறுவனத்தின் சமூக ஊடக தளமான டிக்டாக் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சர்வதேச மாணவர்களுக்கான எப் 1 விசா விதிகளில் மிக முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. சீனாவின் ஹூபே மாநிலத்தில் 35 வயது ஜூ என்பவரின் கண்களில் சுமார் 1000 கரையான்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கண் சொட்டு மருந்து பயன்படுத்தியும் பயனில்லை. கண்களை தேய்த்து தேய்த்து பார்த்தால் பார்வை மங்கலாகவே இருக்கின்றது.
விளையாட்டுச் செய்தியில் யாழ்ப்பாணம் மலையகம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த கரப்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான சிநேகபூர்வ கரப்பந்தாட்ட போட்டியை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதீதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். லங்கா பிரிமியர் லீக்கில் நடந்ததாக கூறப்படும் போட்டி நிர்ணயம் தொடர்பான விசாரணையில் ஐசிசி என்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் தடுப்பு பிரிவு தனது ஈடுபாட்டை அதிகரித்துள்ளது. ஆசஸ் டெஸ்ட் தொடரை இந்தியாவில் நடத்த வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணி அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான குறைபார வலு உயர்த்தி பிரிவில் நைஜீரியாவின் எஸ்தர் என்போருக்கு புதிய போட்டி சாதனை நிலைநாட்டி தங்கம் பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். இந்திய செஸ் நட்சத்திரமும் 5 முறை கிராம்ஸ் மாஸ்டருமான விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வாக பொறுப்பேற்றுள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம் இந்திய நாணய மாற்றீடுக்கு அனுசரணை வழங்குநர்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 382.46%, இந்திய பெறுமதியில் 109.78%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.22%, இந்திய பெறுமதியில் 96.50%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.99%, இந்திய பெறுமதியில் 117.96%. ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.97%, இந்திய பெறுமதியில் 128.58%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.55%, இந்திய பெறுமதியில் 68.47%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சபிள் அமைந்திருக்கும் வீடி கேசங்கரி, காலியில கொண்டுசல் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: പൊന്നാങ്കാണി വല്ലേര കുറിഞ്ച പാക്ക മാട്ടിങ്ക മരക്കറിയ
1: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Todorbrelaque VT Cash and Curry Paris Lachapelle Todorbe Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette Sassel Gala Gonesse Lulle VT Superstore

0: மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
1: நேரம் சரியாக 4:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையின் காணமும். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கவிதையின் காணத்தோடும் நீங்கள் இணைந்திருங்கள்.

கவனமும். கவியின் கரு நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்க உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.

உன்னை தேடி அலைந்திடும் தேடலில் சுவாரஸ்யம் குறையும் போது உன் நினைவுகள் என்னை தேண்டி தேடலை அதிகப்படுத்துகின்றது. உன்னை மட்டுமல்ல, உன் நினைவை சுமப்பதும் எனக்கு வரமே. ஒளியிழந்த என் விழிகளுக்கும் கனவை தந்தாய். கலைந்து விடாதே, இருண்டுவிடும் என் உலகம்.

கணக்கு கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் பாடலும். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் இந்த

கட்டளைகள் பின்வாங்குகின்றன. நீ நடந்த சுவடுகளை அழிக்க மனமின்றி நான் எப்படி அழிப்பேன்? மனதிலிருந்து உன்னை பச்சை குத்தி வைத்திருப்பது போலல்லவா நான் உன்னை சுமக்கின்றேன் மனதில். நினைவுகள் கனவுகள் எல்லாமே நீயான பின் நீ என்று நான் ஏது? புல்லாங்குழலின் துளைகளுக்குள் காற்று நுழைவது போல் எனக்குள் முழுவதும் நீதான் நிறைந்த

கணக்கு கணக்கு நீங்கள் எப்போதும் கேட்கும் கவிதையும் பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் இந்த

கடல் அலைகள் பின்வாங்குகின்றன, நீ நடந்த சுவடுகளை அழிக்க மனமின்றி. நான் எப்படி அழிப்பேன் மனதிலிருந்து உன்னை? பச்சை குத்தி வைத்திருப்பது போலல்லவா நான் உன்னை சுமக்கின்றேன் மனதில். நினைவுகள் கனவுகள் எல்லாமே நீயான பின் நீ என்று நான் ஏது? புல்லாங்குழலின் துளைகளுக்குள் காற்று நுழைவது போல் எனக்குள் முழுவதும் நீதான் நிறைந்திருக்கும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் புயல். கந்தியும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானமும். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? குரல் கேட்டாலே வேணி தானே இசைக்கும், உள்ளங்குழல் உன் குரல் நாதம் சுமக்கும். என் கற்பனையின் தேவாரமே, கொட்டின் கவிதைகளின் கூடாரமே, என் விழிகள் கண்டு வியந்த தேரே, காதல் என்ற சொல்லின் உருவ சிற்பமே, உன் காதுக்குள் காதல் சொல்ல அடி நான் காத்திருக்கின்றேன். நடமாடும் சித்திரமே மெல்லவா நான் சொல்லவா, நீ வந்து என் நெஞ்சில் கொஞ்சம் இளைப்பாறிக்கொள்ள.

தமிழ் ஒலியில் உங்கள் இளங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கவனம். கவிதை என்றாலே நேயர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கவனம். நீல வெளிகளுக்குள் நீண்டும் கனவுகளை நெஞ்சம் மறக்காது. அதில் நின்றன் அழகுருவம் என்னை நெருங்கி வரும் நிலவு வரும் போது கோல உணர்வுகளில் கூடி மகிழ்ந்திருந்த காட்சி ஓடி வரும். ஒரு கோடி கவிதைகளின் இன்பம் இணைந்தபடி என்னை தேடி வரும். தென்றல் அழைத்து வரும் மன்றல் மனமெனக்கு உந்தன் நினைவு தரும். உன் சிரிப்பின் ஒளி மலர்கள் இந்த நினைவுகளில் தேனின் இனிமை பெறும். அன்று நடந்த கதை இன்றும் மனத்திரையில் ஆடி கழிக்கின்றது. உன் நன்பு மொழிகளுக்குள் விளைந்த உறவுதனை ஆசை அளிக்கின்றது.

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து விடாதீர்கள்.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகளில் நேயர்களில் உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். மெக்கூரி பூவோ மென் தென்றல் காற்றோ மேனி சிலிர்க்கும் முதல் தனி நீயோ, காலங்கள் நேரங்கள் காணாமல் போகுதடி உன்னோடு உரையாடும் நேரம். பிறையாக்கி வளரும் நிலவை போல் நெஞ்சில் காதல் வளருதே, துக்கத்தில் உன்னை எண்ணி ஏதேதோ உளருதே. அறை கூவி காதல் சொல்லி அறையை தாண்டி ஒழிக்குதே, ஏன் பெண்ணே என்னுள்ளே ஏகாந்தம் கூட்டினாய், முகங்கள் தீயாய் பற்றி என் நெஞ்சில் ஒளியேற்றினாய்.

0: தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்க கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானும். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கணத்தால் வருவதுதானே கவிதை.
1: அடடா, இது என்ன சுகமோ, இவள் ஒரு அதிசய புதிரோ. மலர்களில் இவளது முகமோ, என் மனமது இவளது பனமோ. இவள் சிரிப்பிலே சில்லறை சிதறும், இதழ் அசைப்பிலே மல்லிகை மலரும். குரலிலே நாதங்கள் இருக்கும், விரல் தொட முகமதில் நாணங்கள் பிறக்கும். மயிலுக்கும் இவள் மீது காதல் வரும், கவிதைக்கும் இவள் பாட ஆசை தரும். வரம் பெற கடவுள்கள் வேண்டாம், இவள் மனம் தந்தால் வரமெல்லாம் தில்தான்.

கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பழைய பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதிற்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம். உன் இதழ் பூவை தினம் தோறும் ரசிப்பேன், உன் கரம் கூந்தல் வாசம் நான் நுகர்வேன். இணைக்காமல் உன்னை தானே அணைப்பேன், வரும் காலம் போல் உன்னை நினைப்பேன். என் ஜீவன் உன்னோடு முடிப்பேன், உன் பெயர் சொல்லி எனக்குள்ளே ரசிப்பேன். சினந்தாலும் நீ எழில் சிலை தானம்மா, மெலிதான உன்னிடை கலை தானம்மா. சுட்டாலும் பொன்னது பொன் தானம்மா, விழி கெட்டாத நீ எழில் பெண்.

நேர்கள் இதுவரை ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் காணத்தோடு இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது திரைசை பாடல்கள்.

0: ரவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரவுக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி இருந்தா ஜியாஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், பாரதிக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0551-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா? உங்க ஏரியா.

வைத்து வாழ்வே வாதன.

0: பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
1: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
0: தற்கொலை.

0: நான் வரேன். ஓ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: ஏ காளியம்மா, ஏ உங்கள் தாட்டி.

Ahí está la

0: Ricordo che ecco la mia.
1: Gracias. Thank you.

0: Jumbo, jadi kalau di waktu yang berlaku yang berlaku.
1: அந்த வகையிலே
0: என்றும் நன்றிக்குரியவராக இருக்கிறேன். ராஜா அவர்களுக்கு உடல்நல ஆரோக்கியத்தோடும் எல்லாத்திலும் பெற்று நீண்ட காலம் வாழ்க்கை வாழ்க்கை என்று சொல்லி உங்களை இணைந்து நானும் என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டேன். இந்த நன்மையை தொடர்ந்து என்னை வாழ்த்தினை தெரிவிப்பதற்காக அமெரிக்கா ராஜா அவர்களை அழைத்திருந்தேன். நீண்ட தூரத்திலிருந்து அவர்களுக்காக வாழ்த்துக்காக வந்திருக்கின்றார். அங்கே அறிவித்துக் கொள்ளுங்கள்.
1: வணக்கம். எனது அன்பு அனைத்து இணையவர்களே, உங்கள் நினைவில் நான் நெடுந்தூரமாக பறந்து நான் சத்யாவும் இங்கே பார்க்கவும் எங்கள் இலங்கை வானொலியில் சொல்வார்கள் கே எஸ் ராஜா ஒரு பாப்புலரான ஒரு பாப்புலரான ஒரு மாவீரர் எல்லாம் சொல்லப்படும். அதுவரை எங்கள் சியாதி தமிழொலி உலகம் புல்லா எந்தெந்த தமிழர் வாழுகின்றானோ எந்தெந்த புலம் எது வாழுகின்றானோ அந்த நாடுகள் இருந்து சியாட்சி ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும் உலகவாழ் அனைத்து நேயர்களுக்காகவும் எங்கள் ராஜா அண்ணா பெரும்பாலுக்குரிய ராஜா அண்ணா காலையில் சத்யா ஒழுங்குவர் நீரும் பாரும் சத்யா அதை கேட்டுக்கொண்டுதான் வேலைக்கு போவார். அண்ணா சுயநம்பி நேரத்திலே சத்யா வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்படுறார். உடம்பு பிறந்த சகோதரி போல சத்யா இருந்தார். இன்றும் அன்பா அவரை வீழ்ச்சி கொண்டிருக்கவும் அவருடைய 70வது பிறந்த நாள் ஆகவே என்று இன்னும் அவர் பல்லாண்டு காலம் நிகழ்வுகளை சிறப்பாக அபிராமி என் ஆசிரியருடனும் ராஜராஜன் அவன் ஆசிரியருடன் காயத்தை நடத்தி
2: அறிவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம்.
1: இந்த யுவகனாலே ஈவோடும் இதயத்தோடும் அர்ப்பணிப்போடும் ஒவ்வொரு நாளும் எனக்கும் கடிதம் செய்து பேசி தர்சனம் அவர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் மகன் அவர்கள் வீட்டு குடும்பத்தாரை பிறந்த நாளை ஏற்பாடு செய்து கொண்டு செய்திருப்பது இந்த மாதிரி ஒரு நட்பு அனைவருக்கும் கிடைக்கணும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி, கோடி நன்றி.
0: மிக நன்றி. இந்த ராத்திரி வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லு தொடர்ந்து ராஜாங்களோடு நீண்ட காலம் உள்ளவர்களை பயணித்த அறிவுரை தொழிலாளர்களையும் அஜாமில் உட்கார்ந்தவர்களும் ஒரு வாழ்த்து செய்தியை வழங்குவதற்காக இருக்கிறார். சரி,
2: bonjour à tous. Juste pour remercier pour l'invitation. Je vous souhaite un bel anniversaire de ce chanteur monsieur qui nous a énormément aidé au passé et qui a fait énormément pour la communauté. Merci encore de l'invitation et un très bel anniversaire. Merci. Allez, maintenant, on va être présent avec les télévisions de la radio.
3: அந்த ஏற்படுத்தி நன்றி. தொடர்ந்து திருமதி திரு அவர்களை அழைக்கிறோம்.
4: சிம்ம குரலோனே ஐரோப்பிய

0: பிறப்புடமே கிழக்கு உங்களின் வாழ்வின் பொருளே பல்லாண்டு காலம் பலநூறு காலம் வாழ்க வாழ்வென வாழ்த்து.
1: அனைவருக்கும் வணக்கங்களை தெரிந்து கொண்டு நாம் கூறுவதை நான் சொன்னால் குறிப்பா ராஜாங்க காலத்துல நாங்களும் அது அறிவாளரா வீரத்திற்கு பெருந்த பலன்கள் என்றும் ராஜாங்க அறிவுரையை கேட்டு மேலும் மேலும் திகழ ஆசையோடு ஆசீர்வாதத்தை வேண்டி
2: இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கா அவர்களுடைய தந்தையார் மோசஸ் அவர்கள் அனுப்பியிருக்கின்ற வாழ்த்தாக இங்கே தந்திருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து பதினான்கு வாழ்த்துகள் உலக வாழ்த்தாம மக்களின் அருகந்த வசிகரம் பாதுகாத்து எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்தாள் வாழ்த்துக்களை கூறினோம். அன்புடன்
0: இனிமையான மாலை வணக்கத்துடன் எங்கள் அன்பு மேயர்கள் அறிவிப்பாளர்கள் மகிழ்ச்சியமாக

0: ഭക്ത ഭാര്യമകളെ അന്നാരെ അയക്കുന്നു.
1: വാങ്ങാ കൈയാട്ട് വാങ്ങാതെയാണ് മുപ്പത് ആണ്ട് വാങ്ങണി കൈ പുത്രേ വരും.
0: என் கவலைகளெல்லாம் வாழ்ந்தவன், அதிலும் செல்வம் தானம் கேட்க என் சிந்தை எல்லாம் சிலவழித்துக் கொள்ளட்டும். வாழ்க்கை வேண்டியவனால் வாய்ப்புகளில் இடத்தில் சந்தர்ப்பம் தந்தை நேரத்தில் சந்தோஷமாக இரண்டு அளித்தனர். வணக்கம். எங்களை சந்தோஷப்பட்ட அமெரிக்க ராஜா நண்பன் எனது பிரம்மாண்ட நன்றிகளை கொண்டு நான் ராஜாவுக்காக ஒரு சிறு என்ன சிறுவாக்கி சமர்ப்பிக்க போகிறேன். இந்த வானொலியை நான் வானொலிக்கு வந்தேன். அவருடைய புகழ் கேள்விக்காக குழந்தை அமைச்சிருக்கான இதுவரை என்றும் அறிந்து கொள்ளப்படக்கூடிய உடலை ராஜாவுக்கு பல சண்டைகளும் வரும். ஆனால் அந்த நிமிஷம் நாங்கள் என்றும் சேர்ந்துள்ளோம். அவ்வளவு அறிவிப்பு அவர்களுக்கு கட்டிருக்கிறேன். நான் எடுத்த கல்விகளுக்கான அந்த பாட்டை கல்வித பாட்டங்கள் சொல்வேன். நான் இந்த ராஜாவை உங்களுக்காக சொல்லுவேன், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த மகனை சொல்லிட்டு சரியான அப்படி சரியா கொடுத்தோம். ஆனா அவன் முழுமையாலும் நோயற்ற சிறந்தவன் மாறவும் மாற்றி கொண்டு இந்த கவிதை வாசிக்க வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு கவிதை வணக்கம் வணக்கம். இந்த நாள் கொண்டாடுவது ஒரு பிறந்த நாள் மட்டுமல்ல, பல இல்லங்களில் வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பயணத்தை ஆண்டுகள் வாழ்ந்த. ஆனால் அவன் குரல் மட்டும் எங்கும் அந்த மாலையை ஒழிக்கின்றது. காட்டில் படத்தும் இசையை போல காலங்களில்
1: சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் நன்றி கூறி அதுல சோமாளி
2: தெரியும்

0: பார்வையில் உள்ளவரை வாழ்வொழி உள்ளவரை உங்கள் கையாக இணைத்திருக்கும்
1: அன்பாக கணிப்பேன். தேசத்திலே
2: Thank you.

I'm going to go to the next one.

ఎక్కడ మరి ఎలా చెప్పాలి అంటే.

Thank you.

Thank you.

Thank you.

Thank you.

Thank you.

இந்த கலை வாய்ப்பை உங்களுடைய பதிவு என்று சொன்னால் எஸ் ராஜா அம்மா மித்தவர்தான் குணவாதிகள்தான் தேவந்தான் இல்ல ஒரு பிரேசம்மா உங்களெல்லாம் அவர்கள் சேர்த்து இல்லை இந்த மாணவர்கள் சேர்ந்துள்ளதற்கு கேட்டால் உங்களுக்கு அசைப்படுது அது கடவுளுடைய குரல் அதுதான் எங்களுடைய தரிசனம் இது பெண்களால் வாழ்க்கை ஐயா

0: கொஞ்சம் பவராயிட்டு
1: ஓவியம்

Thank you.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பில் காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரச வங்கிகளின் தனியார் மயமாக்கல் திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரச வங்கி ஊழியர்கள் நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழாவை எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஸ்ரீ ஜவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள மொனாக் இம்பிரிய ஹோட்டலில் நடத்துவதற்கு தற்போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20 ஆண்டுகளுக்காவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். நிர்மாண கைத்தொழில் சார்ந்த தரப்பினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அரச சேவையை பயனுள்ள மற்றும் சேர்த்திறனான சேவையாக மாற்றுவதற்கு சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயலமர்வு தொடர்பின் மற்றொரு செயலமர்வு நேற்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸின் நாராம்பீட்டை இல்லத்துக்கு விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவரின் அழைப்பின் பேரிலே அவர் அங்கு சென்றதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் உயர்நீதிமன்றம் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இந்த முயற்சி இலங்கை மக்களுக்கு திறம்பட, திறமையாக மற்றும் பாரபட்சமின்றி நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாக

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: ஜில்லின காலை பொழுதுல உங்களுக்காக 70கள் காலகட்டத்திலிருந்து இரண்டு பாடல்கள் ஒன்று பின் ஒன்றாக காத்திருக்கின்றன. வானொலியை கூட்டு வைத்து கேளுங்க. இது ஒலியில் உல்லாசம். நான் உங்கள் விமலா.

0: காலக்கட்டத்திலிருந்து இரண்டு பாடல்கள், தர்ம யுத்தம் படத்துல இருந்து காஷ்மீர் காதலி படத்துல இருந்து இரண்டு பாடல்களை நாம கேட்டோம். காலையிலே நான் தான் வேலைக்கு வந்திருக்கேன்னா ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பேர் ஏன் காலை எந்திரிச்சிருக்கீங்க? அநியாயமா இருக்கு. அவ்வளவு செய்திகள் வந்து குவிஞ்சிருக்கு. ஒன்னு நாளே முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன். ஹலிமாவுடைய குரல் பதிவு. வணக்கம் ஹலிமா.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஜானகி அம்மா மாதிரி ஒரு குரலை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விமலா.
0: நன்றி
1: படைக்க உங்களை வருக வருகன்னு நான் வந்து இருக்கிற கூப்பி வரவேற்கின்றேன். தோழி ஹலீமா.
0: கொழஞ்சி செய்தி அனுப்பிச்சிருக்காரு, அவருக்கும்
2: காலை வணக்கம்.
0: செய்தி வந்திருக்கு. பரணிகுமார் ரொம்ப ரொம்ப நன்றி. ரமேஷ், ஹலிமா, ராதாகிருஷ்ணன் நாயுடு, அவரோட ராஜு, இளமதி, அண்ணம் மேனகா மலேசியால இருந்து இப்படின்னு மாலா இவன பல பேர் செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இதே போல இன்னும் அருமையான பாடல்கள் தகவல் காத்திருப்பதால் வானொலி பக்கம் சிலர் வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்களுக்காக
3: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசி நோக்கி செல்லும் PIE எனும் சாலை நுழைவாயில் அங்கு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்குங்க. போக்குவரத்து நிலவரம்.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

மழையாச்சு தாழாத குளுராச்சு ராக்காலம் ஈரமாச்சு கனி கொண்ட கிளையுண்டு கிளையோடு கிளியுண்டு பசியார நேரமாச்சு தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு

0: டீனாலே போட்டுருவோம்.
1: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
2: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

உங்க வீட்டு சன்னல் பக்கத்துல அல்லது கதவு பக்கத்துல செடி இருக்கா? அத ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நேற்றை விட இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி இலையாவது அதிகமா அந்த செடியில இருக்கும். சத்தமே இல்லாம யாருக்கும் தெரியாம அது தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த செடியை போலதான், அதுல இருக்கக்கூடிய இலைகளை போலதான் நாம எல்லாருமே இன்றைக்கு நமக்கு ஒரு முடிவு தெரியலன்னா கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க வளர்ந்துட்டு தான் இருக்கீங்க என்பதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மறக்காம உங்க குட்டி செடிக்கு இன்றைக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊத்துங்க, லேசா பாடுங்க, லேசா பேசுங்க. நிச்சயமா இன தழதழன்னு வளர ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இன்றைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆரம்ப யோசிச்சு சூட ஒரு டீ காபி கலக்கி குடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க. எங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ஒருவேளை பதில் கிடைக்கல.

0: ஞானி தொண்டர்கள் காலகட்டத்திலிருந்து இரண்டு பாடல்கள் ரஹ்மான் இசையில் மற்றும் கார்த்திக் ராஜோட இசையில் கேட்டோம். முதல்வன் படத்திலிருந்து உல்லாசம் படத்திலிருந்து பாடல்களை உங்களுக்காக ஒலித்தன. லேசா கொஞ்சம் மென்மையான பாடல்களோட காலை பொழுது ஆரம்பிச்சோம். ஆனா இதுக்கப்புறம் லேசா வேகம் ஏற போகுது, கூட போகுது. அதனால இன்னும் தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைய தவறாதீங்க. ஏன்னா சுவாரஸ்யமான வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் திரட்டி வந்திருக்க, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தை பகிர்ந்து கொள்றேன். நீர சரியா காலைமணி 6:40 என்றாகின்றது சிங்கப்பூரில்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: துவாசி நோக்கி செல்லும் PIE அரும் சாலை நுழைவாயில் அந்த பகுதியிலும், அடுத்து சாங்கி நோக்கி செல்லும் PIE அரும் சாலை நுழைவாயில் அங்கே வாகனங்கள் பழுதாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் உள்ளசி நோக்கி செல்லும் BKE உள்ள சாலையிலிருந்து உள்ள 73 நெடுக நெரிசலா இருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: நாம எல்லாருமே காலை எழுந்த உடனே டீ காஃபி அல்லது சூடா தண்ணீர் அல்லது எலுமிச்சை சாறு கலந்த பானோ இப்படின்னு விதவிதமா நம்ம காலையில் பொழுதுல குடிச்சிட்டு தான் நம்முடைய நாளை ஆரம்பிப்போம். சிலர் வந்து ஒரு லிட்டருக்கு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தான் அவங்களுடைய நாளை ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா வானொலி கிட்ட வாங்க, நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கலாம். சரி, நான்கு விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒன்னு வந்து கொப்பி ஓ அல்லது ஸ்ட்ராங்கான அதாவது நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் காஃபின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணு. அடுத்ததா தேத்தாறு அதாவது நமக்கு எல்லாம் பிடிச்ச தேநீர். இரண்டாவது மூன்றாவது ஒரு ஐஸ் மைலோ. மைலோ வந்து இப்ப சிங்கப்பூர் மெலிஸ் எல்லாம் ரொம்ப பிரபலமான ஒன்று, அல்லது சாக்லேட் பானும் கூட சொல்லலாம். நான்காவது இவை தவிர மற்ற எந்த ஒரு பானமாக குடிப்பதாக இருந்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு எடுத்து வந்திருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு படிச்சு பார்த்த போது. மீன் சொல்றேன், நீங்க வந்து கோபி ஓ அல்லது பிளாக் காஃபி குடிக்கும் நபராக இருக்கலாம், அல்லது ரெண்டாவது ஒரு தேநீர் குடிக்கக்கூடியவர் அல்லது தேத்தாறு குடிக்கக்கூடியவராக இருக்கலாம், மூன்றாவது மைலோ குடிக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது சாக்லேட் ட்ரிங்க் குடிக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது இவை தவிர மற்ற பானங்கள் குடிப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்கள் விமலாவுடன் ஒளியில் உல்லாசம்.

ரொம்ப அழகான பாடல். படைப்பா படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டு அதற்கு முன்பாக சந்திரமுகி படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. எஸ்பிபி குழுவினர் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. அது குறிப்பாக படையப்பா படத்துல எஸ்பிபி ஒரு கட்டத்துல பாடிய பாரு பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல நான் விழுந்தேங்க. விட்டுருந்தீங்கன்னா நீங்களும் பிடிச்சு கேளுங்க.

அப்படின்னு இருந்துச்சு. மூடப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கு செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

தினம் ஆர்கேஜி நெய் உங்க ஸ்டைல் என்ன ஸ்டைல் காலையில நீங்க என்ன பானது குடிக்கிறீங்களோ அதன் பிரகாரம் உங்களுடைய ஒரு நாள் தொடங்கும் இல்லையா, அதே போலதான் உங்களுடைய குணாதிசயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான்கு வகையான பானங்களை பத்தி நான் அண்மையில படிச்சேங்க. முதலாவதாக சொன்னது போல குப்பையோ, அதாவது ஸ்ட்ராங்கான பிளாக் காஃபி. இரண்டாவது தேநீர் டீ அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதாக மைலோ அல்லது சாக்லேட் பானு சொல்லலாம். நான்காவது எந்த குடிச்சாலும் எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு சொல்லுவாராக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு மனசுல ஒரு ஒரு சிந்தனை வந்திருக்கும் நினைக்கிறேன். நிறைய நேர்களை செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. நான் கோப்பியோ தான் குடிப்பேங்க, நான் தீத்தாரி தான் குடிப்பேங்க அப்படிலாம் செய்தி வந்திருக்கு. வாங்க வாங்க வானொலி பக்கமா உங்களை பத்தி சொல்றேங்க. முதலாவதாக நீங்க கோப்பி ஓ குடிப்பவராக, ஸ்ட்ராங் பிளாக் காஃபி குடிப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசினா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயமா இருந்தாலும் நேரம் மாத்துக்கு பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்த சொல்பவராக இருந்தாலும் அது வந்து அப்படி பூசி மழுப்பி எல்லாம் பேசுறவரா இல்ல, எந்த ஒரு விஷயத்த நான் நேரடியாக சொல்லிடுவேன் அப்படிப்பட்டவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றத சொல்லிட்டேன் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்களா, அதுங்கதான் கோப்பியோ வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவதாக தேத்தாரி, என்ன மாதிரி தேத்தாரி, உங்களை மாதிரி தேத்தாரி, அதுல சிலருக்கு கூடுதலா சக்கரை சேர்த்து தூக்கலாம் வேணும் அப்படின்றாங்க. எப்படிப்பட்டவங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கையில நிதானம் இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா பிரச்சனையா என்ன பண்றதுன்னு தெரியலையா, ஒரு டீயை குடிச்சா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடியாரா? உங்க கூட இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, என் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாங்க. டீ பிரியர்கள் என்ன போல பிரியர்கள், ஆமா ஆமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மூன்றாவதாக ஐஸ் மைலோ அல்லது மைலோ அல்லது சாக்லேட் பானு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவரா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் வளரவே இல்லை, சொன்ன குழந்தையாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில எதையுமே வந்து அதிகமா நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்களா, போயிட்டே இருக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருப்பீங்களா? ஆனா அதே நேரத்துல நீங்க உண்மையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சில நேரம் நல்ல பயங்கரமான சக்தி எல்லாம் இருக்கலாம், சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைவாக எதை கொடுத்தாலும் குடிப்பேங்க காலையில, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்பவராக இருந்தீங்கன்னா நீங்க நீக்க போக்கான குணம் கொண்டவர். ஆனால சில விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிவாதம் இருக்கதா செய்யும், இருந்தாலும் மத்தவங்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி எதையும் செய்ய மாட்டீங்க. தண்ணீர் போல யோசிச்சே இருப்பீங்க, உங்களுடைய சிந்தனையும் ஆழமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க வந்து மத்தவங்களோட சகித்து போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு தீவிர டீ பிரியை, எனக்கு வந்து சரியா அமைஞ்சிருந்தது. அதே போல உங்களுக்கும் இந்த கணிப்பு சரியா அமைஞ்சிருந்ததுன்னா ஒரு வாட்ஸ்அப்புக்கு குரல் பதிவு அனுப்புவீங்க. 9 6 7 8 8 9 6 8 இது ஒலியில் உல்லாசம். நான் உங்கள் வைப்பு விமலா.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியகா போலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரர்கள் இனி தற்காப்பு அமைச்சு, ஆயுதப்படை ஆகியவற்றில் நிகழ்ச்சிகளில் தொண்டுழியம் புரியலாம். தற்காப்பு அமைச்சும் சோட்ராமா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் செய்துள்ள ஒப்பந்தம் அதை சாத்தியமாக்கும். கலை நிகழ்ச்சிகள், அரங்க நிர்வாகம் உள்ளிட்டவற்றில் தொண்டுழியர்கள் பங்களிக்கலாம். மே மாதம் திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை 300+ அதிகமானோர் தொண்டுழியம் செய்வதற்கு பதிவு செய்திருக்கின்றனர். அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் தற்காப்பு அமைச்சர் சன்சுன் சிங் கலந்து கொண்டார். சிங்கப்பூரின் தற்காப்பை வலுப்படுத்த சட்டம், ஊடகத்துறை போன்றவற்றின் தொண்டுழியர்கள் தேவை என்று அவர் சொன்னார். இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். தேர்வு முறையில் சீர்திருத்தம் கோரி இந்திய இளைஞர்கள் சுமார் ஒரு வாரமாக போராட்டம் நடத்தினர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் அதை வழிநடத்தினர். அது அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சி அல்ல. இணையத்தில் கரப்பான்பூச்சி சின்னத்துடன் நையாண்டி பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் தேர்வு முறையால் பாதிக்கப்பட்டிருந்த இளைஞர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் தளமாக அந்த இயக்கம் உருவெடுத்தது. இந்தியாவில் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று இளைஞர்கள் முக்கியமாக கோரிக்கை விடுத்தனர். அரசியல் நெருக்கடி அதிகரித்ததும் திரு பிரதான் நேற்று பதவி விலகினார். அது பற்றி கருத்துரைக்கிறார் அரசியல் கவனிப்பாளர் திருமாலன்.
1: இதுல அரசு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இணங்கி வந்திருப்பது என்பதன் மூலமாக இரண்டு விஷயங்கள் தெரிகிறது. ஒன்று, அரசு தன்னுடைய தவறை ஒற்றுக்கொள்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, அதை அவர்கள் பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஆனால் எங்களுடைய அமைச்சர் விலக வேண்டும் என்று சொல்லியிருப்பது ஒன்று. ஆனால் இதற்கு யார் கிரெடிட் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் பேசப்படும்.
0: கல்வி அமைச்சர் திரு பிரதான் பதவி விலகியது மக்களாட்சியின் வெற்றி என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கூறியது. இந்தியாவின் புதிய கல்வி அமைச்சராக திரு பிரஹ்லாத் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் அலுவலக அமைச்சராக இருக்கும் அவர் கல்வி அமைச்சு பொறுப்பையும் கூடுதலாக கவனித்துக் கொள்வார். சிரியாவில் இஸ்ரேல் அதன் அத்துமீறலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டனியோ குட்ரஸ் கூறியிருக்கிறார். சிரியா நல்ல முறையில் முன்னேற்றம் காண உலக நாடுகள் உதவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டுக் கலகம் முடிவுக்கு வந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திரு குட்ரஸ் முதன்முறை சிரியா சென்றிருக்கிறார். ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளிலிருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேற வேண்டும் என்று சிரியா வெளியுறவு அமைச்சர் அசத் அல் ஷைபானி வலியுறுத்தினார். சிரியாவின் அரசுரிமை, சுதந்திரம், ஒற்றுமை, வட்டார ஒருமைப்பாடு ஆகியன மதிக்கப்பட வேண்டும் என்று திரு குட்ரஸ் கூறினார். அமெரிக்கா 2 வாரங்களில் முதன்முறையாக ஈரான் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை. 13 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட என்ன காரணம் என்று அமெரிக்கா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஈரானும் வளைகுடாவிலுள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவின் 2 துறைமுகங்களில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் தாக்குதல் நடத்தினர். ஜிசான், யான்போ ஆகிய இடங்களில் உள்ள சவுதி அரேபியாவின் அரம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்களை தாக்கியதாக ஹவுதி குழு கூறியது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக உலக அளவில் அண்மை நாட்களாக எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு முதன்முறை 1 பீப்பாய் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டியிருக்கிறது. செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் கப்பல்களை தாக்கினர். ஈரானுக்கும் ஹவுதிகளுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். பிரான்சிலும் ஸ்பெயினிலும் காட்டுத்தீ பற்றி பரவுகிறது. 250,000-க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பாளர்கள் போராடுகின்றனர். பலத்த காற்று வீசுவதால் நிலைமை மோசமாக இருக்கிறது. நெருப்பு பரவலை எளிதில் கட்டுப்படுத்திவிட முடியாது என்று ஓர் அதிகாரி கூறினார். ஸ்பெயினில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் மேட்ரிடுக்கு வெளியே பருவநிலை மாறியிருப்பது தீயணைப்பாளர்களுக்கு பெரிதும் உதவியது. காட்டுத்தீயால் வேலன்சியாவில் 70 வயது ஆடவர் உயிரிழந்தார். அவர் தம்முடைய காரில் மாண்டு கிடந்தார். ஸ்பெயினில் இந்த ஆண்டு மட்டும் 130,000 ஹெக்டர் நிலப்பரப்பு காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. கடந்த 10 ஆண்டுகளில் அங்கு காட்டுத்தீ ஆண்டுதோறும் சராசரியாக 100,000 ஹெக்டர் நிலப்பரப்பை சாம்பலாக்குகிறது. பிரான்சில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரை 98,000 ஹெக்டர் நிலப்பரப்பு கருகிப்போனது. இதற்கிடையே இத்தாலியில் 350 மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. ஐரோப்பாவில் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள சேதம் முன்னெப்போதையும் விட மோசமாக இருக்கும் என்று அந்த ஒன்றியத்தின் ஆணையர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

குடும்பங்கள் உறவுகள் அன்பு இவற்றால் பிரதிபலிக்கும் அழகான ஒரு பாடல் எப்ப கேட்டாலும் சுகமாக இருக்கும். தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடல கேட்கலாமா? எஸ்பிபி சுசிலா கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக. வானொலி கூட்டு வைத்து கேளுங்க. நான் உங்கள் விமலா.

0: இடம்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கும்.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
3: உலகை கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
4: இது ஒரு வித்தியாச

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொல்றா.
2: வார இறுதி ஒலியில் உள்ள
3: சொல்ல ஜில்லுன இன்று காலை பொழுது தொடங்கி வைக்க மின்சார கண்டா படுத்திருந்த தேவாவின் செயல்

கண்ணா, அந்த காலத்துல இந்த திரைப்படம் வந்த போது அதுல பார்த்த விஜய்க்கும் இப்ப பார்க்கக்கூடிய விஜய்க்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. ஜனநாயகம் திரைப்படத்தை இன்னும் நான் திரையரங்குல பாக்கல, சென்னைக்கு போய் பாக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசையா இருக்கு. அதனால நம்ம நித்யா படம் பார்த்துட்டு வந்து இவ்வளவு கதை கதை கதை சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தவர்கள் மட்டும் இல்ல, பார்க்க இருப்பவர்களும் இருக்கலாம். இந்த வார இறுதியில உங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றியாக அந்த பாடலை வெளியிட்டு இருந்தோம். ஹரிஹரனும் சுஜாதாவும் கொண்டு வந்து பாடல உங்களுக்காக இடம்பெற்றது. இப்ப வாங்க வித்தியாசமா யோசிக்க, நீங்கள் தயார்னா நானும் தயாருங்க. விழுக்காட்டு நபர்கள் உங்களையும் என்னையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுக்கும் போது முதல்ல இதுதான் நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முதல்ல நாம டேஷ் டேஷ் டேஷ் எதை பார்க்கிறோம் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. நீங்க குடும்பத்தோட புகைப்படம் இருக்கிறீங்க, அல்லது உங்க நண்பரோட புகைப்படம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களே, 72 விழுக்காட்டினர் நீங்க நான் எல்லாம் செய்து முத முதல அந்த புகைப்படத்தை பார்க்கும் போது, முன்பெல்லாம் வந்து ஃபிலிம் இருந்துச்சு, கேமரால இருந்து டெவலப் பண்ணி அப்படிதான் பார்க்க முடியும். ஆனா இப்ப டக்குன்னு வந்து கை தொலைபேசியில போட்டோ எடுத்தலாம் இல்லையா, அப்படி புகைப்படம் எடுக்கும் போது முத முதல்ல நீங்க என்ன பாப்பீங்க, எதை பாப்பீங்க? பதில் சொல்லுங்க 9687889 நீங்க என்ன பாப்பீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா உங்களை பத்தி நான் சொல்றேன். நம்முடைய இளையராஜாவுடைய இசையெல்லாம்

முட்டக்காலக்கி மாஸ்க் படத்துல இருந்து யூத் படத்துல இருந்து அந்த இரண்டு பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இடம்பெற காத்துட்டு இருக்குங்க.

0: என்னுடைய புன்னகை எப்படி இருக்கு, என்னோட ஸ்மைல் எப்படி இருக்கு, அதுதான் முதல்ல பார்ப்பேன் அப்படின்னு சாந்தி சொல்லிருக்காங்க. அழகான புன்னகை போல இருக்கு உங்களுக்கு சாந்தி. புகைப்படத்துல பார்க்கும்போது டீப்லாம் பயங்கரமாதா இருக்கு. அடுத்ததாக திவ்யா செய்தி சொல்லிருக்காங்க, என்னோட முகம் பாக்குறதுக்கு என்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லாம் எப்படி இருக்கு, ரியாக்ஷன்ஸ் எல்லாம் புகைப்படத்துக்கு நான் வந்து ஒழுங்கு காட்டியிருக்கேனா அப்படின்னு பார்ப்பேன் சொல்லிருக்காங்க திவ்யா. உங்களுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. சரவணகுமார் வந்திருக்காரு வாங்கண்ணா.
1: வணக்கம் விமலா சகோதரி. புகைப்படத்துல என்னுடைய அம்மாவுடைய அழகிய முகத்தை வந்து நான் போட்டோ எடுப்பேன். ஏன்னா எங்க அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றிக்கும் எங்க அம்மா பின்னாடி இருக்காங்க. அதான் முதல்ல எங்க அம்மாவை போட்டோ எடுப்பேன். சரவணகுமார் அதுதான்.
0: ஓகே, அம்மா புகைப்படம் இருக்குன்னு அவங்க சொல்லல. நிர்மலா
2: காலை வணக்கம். விமலா, ஏன்னா நீங்க சீட்ல உட்கார்ந்து நிகழ்ச்சி படுக்கிறீங்களா இல்ல புள்ளி மான் மாதிரி துள்ளி குதிச்சு நிகழ்ச்சி படுக்கிறீங்களா? அவ்வளவு உற்சாகமா படிக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
0: நன்றி நிர்மலா,
2: சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன்.
0: நன்றி நன்றி.
2: புகைப்படம் எடுக்கும் போது முதல்ல என்னத்த எல்லாரும் பாப்பாங்க, ரசிகரமா இருக்குமா, நல்லபடியா புகைப்படம் வருமா, அழகா இருக்குமா, முகம் தெளிவா இருக்கா அப்படின்னு நினைச்சு பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா நிர்மலா?
2: வணக்கம்.
0: அடுத்ததாக நாகை கார்த்திக், அவரின் தலைமுடி நல்லா இருக்கான்னு பாப்பாங்க. பழைக்கு பாத்தீங்களா, தலைக்கு மேல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியுது. அது அவருடைய பதிலா அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ராதாகிருஷ்ணன் வந்துட்டார் அண்ணா.
3: இந்தியா காலை வணக்கம் விமலா அவர்களே. நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பிஷா அழைக்கிறேன். நீங்க அந்த படம் எடுக்க போது பத்தி கேட்டீங்க, அதாவது படம் எடுக்க போது அந்த சட்டை எல்லாம் சரியா இருக்கா, அப்புறம் அந்த நம்ம முடி எல்லாம் சரியா சீவி இருக்கோமா, அப்புறம் படம் எடுக்கும் போது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும். நன்றி வணக்கம்.
0: அப்படி அவர் சொன்னால சுயசீட்டை என்ன சொல்றாங்கன்னா, படம் எடுக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அழகா இருக்கா, என்ன அவங்க அழகா இருக்காங்க, மத்த விஷயங்களும் அழகா இருக்கா அப்படின்னு அவங்க பாப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி தொடர்ந்து பேசலாம் வாங்க. இது ஒலியில் உல்லாசம் உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சிருக்கு உங்கள் விமலா.

அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இப்போது பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? துவாஸ் பக்கமாக துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ சிடிஎஸ்எல்இ எக்ஸிட் கருகில் நேரிசல் அதிகமா இருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: வரும் தினம் பார்க்கேஜி நெய்
1: நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளைக்கிழங்குகள், 4 சஜோராஸ் கொள்ளிர் பானுகளின் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். கேஎஃப்சி செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள். புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசி வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்க முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்துக்கு ஏற்ற மதிப்பை பெறுங்க. 5G Unlimited Plus திட்டத்தின் மூலம் எந்த ஒரு

0: புதிய கேலக்சி ஜி போல்டபிள் கைத்தொலைபேசி நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்க மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

0: ஜோசப்.
1: குமரன் செய்தி அனுப்பிச்சிருக்காரு, ஸ்குடாய் ஜஹோல இருந்து. போட்டோ எடுக்கும் போது என்னோட வயிறு பகுதி இருக்கு இல்லையா, தம்மி அதை டக் பண்ணிக்கிட்டா இல்ல லேசா தெரியுதா தொப்ப தெரியுதா அப்படின்னு பாப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, உங்களுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதான் இருக்கணும் குமரன், ரொம்ப நன்றி. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்பதான் நல்ல பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு வந்திருப்போம், அப்ப புகைப்படம் வாங்க எல்லாரும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய தர்ம சங்கடம் இருக்கே ஷபா. அடுத்து பழனிசாமி, கேமரா நல்லா தொடச்சிருக்கோமா, அதெல்லாம் லென்ஸ் எல்லாம் சுத்தமா இருக்கா அப்படின்னு பாருப்பாரு. வாவ், சுஜா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்முடைய கண் இருக்கு இல்லையா, சில இருந்து புகைப்படம் எடுக்கும் போதுதான் கண் அப்படி மூடி இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். அழகான புகைப்படமா இருந்தாலும் கண்ணு மூடினா அப்படி ஆஹா போச்சே போச்சே அப்படின்னு இருக்கும், அதனால கண்ணு மூடி இருக்கா அப்படின்னு
2: அணிந்திருந்த நகைகள் எல்லாம் கரெக்டா எல்லாரும் பாக்குற மாதிரி தெரியுதான்னு கூட கொஞ்சம் பாப்பாங்க.
1: பாப்பாங்களா பாப்பீங்களா பார்த்திபன்?
3: இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம்
3: பார்த்திபன் பேசுறேன்.
1: தெரியுது தெரியுது,
3: இன்னைக்கு காலையிலே வந்துட்டீங்க. காஃபியெல்லாம் ஜாம் இல்லையா
1: இன்னைக்கு?
3: சும்மா டைட்டிலுக்கு வருவோம். அந்த புகைப்படம் எடுக்கும் போது மொத மொத என்ன பார்ப்போம், புகைப்படம் எடுக்கும் போது யாச்சும் குறுக்க நடந்து போறாங்களா பாப்போம். ஏன்னா படத்தை அதுக்கு எடுத்துருல பார்த்துட்டு நான் எடுக்கும் போதுதான் நீ குறுக்க போகணுமா அப்படின்னு கேட்க மாட்டோம். ஆனா பாப்போம். நன்றி, வணக்கம்.
1: இடையூறுகள் இதா இருக்கான்னு பாப்பாங்களா. ஜாய்லாஷ் அடுத்ததா.
4: நான் வந்து செல்பி எடுக்கும் போது என் ஸ்கின் ஸ்மூத்தா இருக்கா, என் கண்ணு திறந்திருக்கா,
1: அன்பான
5: காலை வணக்கம் விமலா. இன்னைக்கு காலையில நிகழ்ச்சி படுத்துறீங்களா, வெரி நைஸ். நல்ல வேலை நான் காலையில எழுந்திரிச்சு என்னோட ஜாகிங்கும் வாக்கிங்கும் நான் வந்தேன். நான் போனா
1: பேசுறேன்.
5: எனக்கு புகைப்படம் எடுத்தா சிரிக்கணும் நல்லா, அதே சமயம் நல்லா முடியலாம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், முடி சீவணும், எங்க போனாலும் முடி சீவணும், அப்புறம் நல்லா சிரிக்கணும், சுத்தி இருக்கிற இடம் வந்து நல்லா இருக்கணும். அப்படியே இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நல்லா சிரிக்கணும். சிரிச்சாதான் அந்த அழகு நம்மளுக்கு, நல்ல ஒரு அழகு. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங்.
1: நன்றி. சரி, இந்த கேள்விக்கான பதில் என்ன என்பது இன்னும் கொஞ்சம் இந்த அக்கா சொல்லுவா, அதனால வானொலி பக்கமா இருங்க செல்லுங்களா.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: கண்டுபிடிச்சேன்.
1: இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருப்பது ஆமாங்க, புகைப்படங்கள் எடுக்கும் பொழுது. முன்மெல்லாம் இந்த மாதிரி சத்தம் ஒண்ணு இருக்கும், ஆனா இப்பெல்லாம் சத்தம் கூட இருக்கிறதுல அந்த பாட்டு வந்து போயிட்டே இருக்கு. ஓகே, புகைப்படம் எடுக்கும்போது குழுவாக விபிஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது முதல்ல நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னு கேட்டது போது, நம்ம நேர்கள் தலைமுடி எப்படி இருக்கு, சிகை அலங்காரம் எப்படி இருக்கு, நம்மளுடைய சரம எப்படி இருக்கு, தொப்பை எப்படி இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. ஏன் பின்னால முன்னால என்ன இருக்கு, பக்கத்துல யாராவது எந்த இடையூறுக்கு வராங்களா அப்படிலாம் வேற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா 72 விழுக்காட்டின நம்ம எல்லாருமே, நீங்க நான் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நேர்களும் பலையில சொல்லியிருந்தீங்க. நம்முடைய முகம் பாக்குறது எப்படி இருக்கு, புன்னகை எப்படி இருக்கு, முகம் பாக்க லட்சணமா இருக்கா அப்படின்னு முதல்ல நாம கவனிப்போமா. அதுக்கப்புறம் தான் மத்தவங்களோட முகம், குறிப்பா பாட்டியோட முகம் கூட கொஞ்சம் அப்படி கட்டவாயிருந்தா கூட கவலைப்பட மாட்டோமா, நம்முடைய புகைப்படம் எப்படி இருக்கு அதுதான் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயங்க, நான் அப்படி இருந்தாலும் நம்ம அம்மாக்கள் அப்படி இருக்கிறது இல்ல. நம்ம பிள்ளைகளோட புகைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த குரூப் போட்டோல பாப்பாங்க இல்லையா. அதனால இன்றைக்கு ஒரு விஷயத்த நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க. அடுத்த தடவை புகைப்படம் எடுக்கும் போது நாம மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. உங்க புகைப்படம் மட்டும் இல்ல, அவங்க புகைப்படமும் நல்லா வந்திருக்காரு கவனிச்சுட்டு திரும்ப ஒரு புகைப்படம் எடுக்கலாம். சரி,

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம். காலை 8 மணி, மீடியா கப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜெர்மனியில் பெர்லின் பிரைட் நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தோர் மீது வாகனத்தை செலுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், 16 பேர் காயமடைந்தனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாய் உள்ளது. ஜெர்மானிய தலைநகரில் சந்தேகத்துக்குரியவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜெர்மானிய நேரப்படி 10 மணிக்கு சம்பவம் நடந்தது. நிகழ்ச்சி நடந்த டியர் கார்டன் பூங்கா அருகே அவசர மருத்துவ சேவை வாகனம்